சிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி, சங்கீதம் 107 வாசிக்கிறபடி, சங்கீதம் 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார், எப்படி தப்புவிக்கிறாராம்? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில எழும்பி வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலை போயிட்டு, வேலையால வந்து பிள்ளையில டேக்கே அழைச்சிட்டு வந்து பிள்ளையில டேக்கே பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து, இதனப்ப தேவனுடைய வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு. அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் திருச்சபைக்கு போவன் வருவன், இடர் நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வன். ஆனால் தேவனோடு கூட இந்த தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லாத கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது, ஆனா அந்த எல்லாம் நல்லா நடக்கக்குள்ள எனக்கு அந்த காரியங்களை தேவனோடு நெருங்கின உறவுல இருக்கணும் அந்த ஒரு உணர்வு இல்லாததுனால நான் அதை செய்யல. வாழ்க்கையில வறட்சி, அந்த ஆவியில ஏற்பட்ட வறட்சி. அப்புறம் பார்த்த அந்த ஆவியில ஏற்படுற வறட்சின்னு சொன்னா அது ஆத்மாவிலதான் அது ஏற்படுது. ஏன்னா ஆவி மனிதன், மறுபடி பிறந்த மனிதன் ஒண்ணும் செய்யறானா, என்னுடைய ஆத்மாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு. ஒரு காலகட்டம் வந்துச்சுது எனக்கு ஜெபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜெபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா, தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தையை கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும், இல்லையென்னா நாங்க நிக்கிறோம்னு நிக்கிறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னோக்கி போறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படி ஒரு வறட்சியான சூழ்நிலையில, இந்த உலகத்துல வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்துல பலவீனம், மனதுல சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படி ஒரு காலகட்டத்துல எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். அந்த காலகட்டத்துல எல்லாம் வறண்டு போன சூழ்நிலை இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 21:23 நீ இதை சொல்லு, வார்த்தைய சத்தமா வாசி. அப்போ எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை, அப்ப சிக் லீவ்ல வீட்டுல இருக்குன்னு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் வண்டியில கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன். உமது கோலுமது அடியும் என்னை தேட்டும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிவது ஜீவனுள்ள நாளில் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களால் நிலை திருப்பேன். இந்த பகுதி வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். நே அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கக்கூடிய நேரத்துல வாசிப்பேன், மற்றபடி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவேன். அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்ல, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி, ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வ பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொச்சு குறைவும் இல்லை. ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்து, சமாதானம் குறைவா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை,
ஒரு குறைவும் இல்லைன்றது திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவார். என் ஜீவன் உள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட எந்த பக்கத்தில் இருக்கிறோம் வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்ற கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோடு அந்த அம்மா இருக்கிறா. அப்போ இந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சொல்லி இப்படித்தான் நானும் செஞ்சேன் அம்மா, நீங்களும் இந்த செய்யுங்கன்னு இந்த தாய்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவோட சேர்ந்து திரும்பி வந்தேன். அனுப்படினால இது அனுபவ ரீதியாக வார்த்தையை அனுபவ ரீதியாக அனுபவிக்க தேவன் கிருபை. வசனத்தை அனுப்பி சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்முடைய அப்பா நம்ம வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் சொல்லுறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்கள் நிருபம் 8 இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்கள் வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்போம் யார்? 32:8 தான் இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேலே 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த காரியமும் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவையே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க கை விரல் கிட்டப்போ டக்கண்டு கண்ணு மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணின்னு சொல்றாரு. என்னையும் உங்களையும் பார்த்து கண்மணி, அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாயிருப்போம் யார்? அது இன்மா இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5:13 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடியினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடியினால நாங்க தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுகிற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுகிற அந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும்? அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவர். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது. ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமுடுறாரு, நம்மளை இது பண்ணுறாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை எனக்கு என் மனசுல இருந்தது. ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன பிரகாரம் இந்த வியாதிக்கு இயேசு தண்ட சரீரத்தை அந்த கிளிக்கோப்பு கொடுத்தார் பாருங்க. அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். பேதுரு அதுதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 53 ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த 4-5 வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாங்கள் ஐம்பிலன்களின் அடிப்படையில வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்னை பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ
அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு அழுத்தம் கொடுத்த போது இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துலதான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது, நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இப்போ அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம், எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவான்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்குமெண்டா நமக்கு இவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனப்படினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம். நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்க அதை ருசிச்சு அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, The Lord is my shepherd, I shall not be too குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில் அவனுடைய வேலை, எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றீங்க? ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி அமர்ந்த தண்ணீர் கண்டிதங்களை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன். புதிய ஏற்பாட்டுல நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்கடா? தன்னுடைய ஆட்டை ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரை துச்சமா மதிச்சு அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து அந்த கரடியிட பிடியிலிருந்து எப்படி தண்டை அந்த ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடு தானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீதின் வாழ்க்கையில கோலியாத்தை மேற்கொண்டார். கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த பிராணவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னாண்டு அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போது நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அதப்படி நான் இந்த நேரத்தில் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஒரு சில வார்த்தையில பார்த்து நாங்கள் ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்திருந்தேன்

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவில் 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்கள் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்ன முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமா செடியா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதிலிருந்து மரம் முளைச்சு இன்றைக்கு செடிகளாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதா, அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சி வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதன்றைக்குள்ளே ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் மிதந்து பிறகு அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் இதுங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மார்க்கு சுவிசேஷம் 4 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதைக்கிறோனோட விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம், நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும் சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படுற வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன, எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறத போல கண்ண நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயாலே நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாமல் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை, இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறதை வாங்கி நாங்கள் நாட்டுறோம் நம்மளோட நிலத்தில். அதை போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு, பிள்ளைக்கு பால் வேணுமா, பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா, என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உங்களோட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உடைய இதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளை கேட்டு தண்ணி விடுறதை போல அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க, உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க, கண்ணால் பார்த்து வாயால் பேசி காதால் கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசில் வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறத நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும். அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேனா, இப்போ மறுபடியும் தொடர்ந்து திங்கக்கிழமையில் செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்கிற காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்து தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது. இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா, ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம், இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம் நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை உங்களோட கண்களால பார்த்து இப்ப நாங்க விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்க விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்க செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16வது வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என் குடும்பத்துல என் கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்களில் நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது இந்த உறவுகள் தேவனத்திலிருந்து வரப்படுறது சொல்ற, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல, இது 17வது வசனத்தை, நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்ற குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது, ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன், அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும், தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும், எபேசியர் 1:20, எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபுறத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக, அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்போ ஜீசஸ் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப இயேசுவ தலையாக தந்தருளிட்டான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிசிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4வது வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. அந்த ஏழாவது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்டு வசனம் போய் சொல்லாது, நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க, அவர் உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியலால் உண்டானதில்லை. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமா என்று சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மளோட குடும்ப அங்கத்தின நிலைப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமல்ல எங்களை முழு குடும்பத்தையும் அவர் அப்படி செய்தார். ஆனா போய் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்துமாக பேசிய 3 சொல்லப்பட்ட ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம். இந்த காரியத்தை பாருங்க, 14 வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தரார் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 9:9 எங்களுக்காக இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காக உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு எங்களை தகுதியுள்ளவரும் இருளின் அதிகாரத்தின் எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமே. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில நிராகரிக்கிறோம். வாழ்வு வளமையை நாங்கள் கட்டவிழ்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு தொடரும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு நாங்கள் வல்லமை ஊழியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த குடும்பத்தாருக்குள்ளே பெரியவராயிருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பிசாசின் தலை கல்வாரி சிலுவையில் நசுக்கினவர். இந்த குடும்பத்தின் சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாயிருக்கிறபடி இந்த ஆலயத்தை கொடுத்த சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நரம்பினுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, அந்த வீட்டில நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியாயத்தப்படுத்தி தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவரே ஐயா, அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக, இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஐயா. உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுறோம் அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஆமென். நன்றி அம்மா. அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிப்பில் கேட்கிற இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்மா.
1: நன்றி தந்தி. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். பிளெஸ் யூ.
2: தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழி நடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி. போனை பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது.
0: நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே, இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். திவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை, அதுக்கு பதிலாக அவருக்கு ஆக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர் தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களாம். நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெரினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்க இருந்த சௌரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தி வசன நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்க போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறதென்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாட்டு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்கள வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, பொதுகளுக்காக, ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக, இனியும் மறு ஒளிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக, அவள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டுமாக நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை, நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கேன். ஜெபியுங்கள் அம்மா.
2: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா, ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியா கெத்தாவே, இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி, நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பித்தான் சுவாமி, எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரை எப்படியா எங்களோட உக்குர கோபத்தை ஆற்றும்படியாய், அந்த ஒரு மோசை தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர். அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமனப்பட்டவர்களா இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற ஆவியானவர், எங்களுக்கு தெரியல ராஜா நாங்க எப்படி ஜபிக்க வேணும், எதற்காக ஜபிக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லோடு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில மடிவேனுக்கும் ஆண்டவரை ஜபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கெத்தாவே, நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஜபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கெத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை முதலாவதா இந்த வல்லமையின் ஊழியத்தை நடத்துகிற கெத்தாவே, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய், அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வெள்ளமை நிலைகள் ஊடாய் அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறது சுவாமி ஆண்டவரே கத்தாவே இதே ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி இதுவரை நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கத்தாவே அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கத்தாவே அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கத்தாவே அந்த பலத்திலே ஆண்டவரை கத்தாவே ஐயாவும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும் ஏனென்றால் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கத்தாவே எனவே கத்தாவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கத்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா அது மட்டுமல்ல கத்தாவே இந்த கலியத்துக்குள்ள வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திக்கும்படிய நாங்க ஜெபிக்கிறோம் இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரைக்கு தாவே இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடிக்கு தாவே தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் பல உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே தாவே ஆண்டவரே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரே தாவே ராஜா இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் வருகிறோம் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உடைய கருத்துக்குள்ளே தருகிறோம் நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா அதே போல் ஆண்டவரை கேத்தாவே இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரை கேத்தாவே அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம் சுவாமி சுசி பிரபாகர தாசுக்காய் வருகிறோம் கேத்தாவே அது மட்டுமில்ல ராஜா வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரட்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்க வருகிறோம் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்துருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டு கெத்தாவே ஐயா சுவாமி அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை கெத்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க தாவே அப்பா இந்த ஜனங்களுடைய இருதயத்தில நீங்கள் ஆண்டவரை அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேறு ஒன்று ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்தக்கத்தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன் போடுங்க ராஜா தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்க கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடிக்க தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதே போல ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம் அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கெத்தாவே ஆண்டவரை கெத்தாவே நடத்துகிற அந்த மகளையுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஓட எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ ஆட்கொண்டு விடாத படிக்கத்தாவே அந்த மெடினா சகோதரியையும் நம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி அதே போல் பாடல் நேரத்திலே பாடலை விரும்பி கேட்ட பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள். ஆண்டவரே கத்தாவே, யார் யார் எல்லாம் அந்த தங்களுடைய விருப்ப பாடல் என்று கேட்டார்களோ கத்தாவே, அது மட்டுமல்ல கத்தாவே சுவாமி, அந்த பாடலை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கத்தாவே இந்த பாடல்களை கேட்டு தேவனோட வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதா தொடர்ந்தும் இந்த காரியங்களுக்குரிய ஜனங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா. பாடல்களை கேட்டு அதன்படி நடந்து ஓட கத்தாவே சுவாமி, நீங்கள் கிருபை பாராட்டும் படியாய் நாங்க வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம். அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கத்தாவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கத்தாவே, அந்த ஊழியர்களுக்காய் நாங்க வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சிறியபராயத்திலிருந்து இந்த சத்தியவசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்க கேட்கிற நாங்கள் ஆண்டவரே, அது தொடர்ந்து ஓட கத்தாவே சுவாமி, என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் எவ்வளியும் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரை கத்தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரை கத்தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் 1000 வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரை உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன அழுத்தத்தோடு கத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கத்தாவே இருக்கிற ஆண்டவர் இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கத்தர, உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கத்தாவே, அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா கத்தாவே சுவாமி, யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை கத்தாவே. ஐயா இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. எனவே ஆண்டவரே இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம் வீடுகளிலே இருக்கலாம் அல்லது எங்கே தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரை வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும் படியாய், மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும் படியாய் கத்தாவே. அது மட்டுமில்ல நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு கத்தாவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கத்தாவே இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரே இன்றைய நாளில் தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரே கத்தாவே. ஐயா அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கத்தார், 20 மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி, 60 மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா, இப்படி மரணங்கள் 5 கண்டங்கள் மேத ஒரு வழியில கத்தாவே, விபத்துகள் மூலம் யுத்தங்கள் மூலம் ஆண்டவரே கத்தாவே, ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே ஐயா என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா, அந்த உறவுகளை இழந்தவர்கள் எவ்வளவு தவிப்பார்கள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே அப்பா இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது, எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கத்தாவே, அது மட்டுமில்ல பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்கட கண்களுக்கு முன்னால் இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி, ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே, அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள் அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூட நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா, நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா, ஐயா அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா இந்த 5 கண்டங்களுக்கும் நீங்க சமாதானத்தை கட்டளடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆளும் தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரை கத்தாவே அப்பா, இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்கு சிந்தை உள்ள ராஜாக்களாய் கத்தாவே சுவாமி, வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரை கத்தாவே காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான மனங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களா இரக்க சிந்தை உள்ளவர்களா ஏழை எளிய ஜனங்கள் விதவிகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கெத்தாவே இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான ஒரு காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே இலங்கை தேசம் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே ஐயா படிக்க வேண்டிய வயதிலே பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரை கெத்தாவே அடிமையாகி விபச்சாரங்களுக்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கைகளை அன்றாடம் தொலைத்து கொண்டு பிசாசின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஐயா அப்பா நீங்க விடுதலையாக்கி தரும்படியா நாங்கள் ஒரு பாரத் ஒரு குற்றச்சனமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா இது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு என் தகப்பன் நீங்கள் ஆண்டவரே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வாலிப சந்ததி உங்களுக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே உங்களுக்கென்று எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாலிப ஜெனரேஷனை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த திறப்பின் வாச ஜெபத்தை நடத்திய ஆண்டவரே கெத்தாவே பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்களை திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ ஆண்டவரே வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ கெத்தாவே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா அந்த வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடி கெத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசல் ஜபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா இந்த ஜபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே இந்த ஜபங்களுக்கு எந்த தடையும் புல்லாத சத்ருவானவன் கொண்டு வராத படிக்கத்தாவே இனிவரும் நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்கத்தாவே அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா இதில் பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனி வரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடிக்கத்தாவே இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் தந்த இந்த செல்லாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்க ஜெபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இனிமேல் நீங்க பதில் தர போகிறபடியா இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு முதல் சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அம்மா.
2: God bless you. God bless you.
0: God bless you. அம்மா நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்தியவசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: டேய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிரை வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்ல, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையும் கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும். அவன் விருப்பப்படி உடுத்தணும், அனுபவிச்சாகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவன் எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேல் கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறதில்ல, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா, வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்தமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சி இருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். அப்ப என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். உத உத உதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போன. ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்க எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்தில் விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான், அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனால் வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான்மா போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமை எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வரேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது இந்த கிராமத்தில், நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா, நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க ஊசி போடுங்க, அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள எஸ்

அனுப்ப விரும்புகிறவர்கள் 0974-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0974-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 ஆண்டு, நேரம் கலையத்திலே 9:59, 10 மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ராஜமணி அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கிளையத்திலே 10:01 எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், பிரதர், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கான்ற கிருபை. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு, உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய

0: நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியில மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 20 வசனம் இப்படி சொல்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்க ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல இருதயத்துல குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம், சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம், உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம் இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல பில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது, அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான் இயேசு கதலினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகுன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன, குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது, தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே, அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்தான் என்று தெரியாது, கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா. அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம, அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதி அளவுல மனதளவில் என்ன செய்திருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே, அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திற்குமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன்னு நீங்க கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், அந்த லோனை கட்ட முடியாம நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க, அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளிலே கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர். அன்றைக்கு கதலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய் கொண்டிருக்கிற வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா, உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருளெல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருளெல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர். அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உண்ட, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டம் ஆகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களை, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்து விட்டாள் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனாயிரு, மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில இது கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க. அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல பிரியமானவர்களே துக்கம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இன்றைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, ஆட்டி படைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடரே, நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெறுகின்ற இருந்துதான் ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மறித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை, ஜெப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, முன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே ஆண்டவர் உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அந்த வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, பில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவர் சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த தீங்கவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கு பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக, சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவர் நீதியின் சூரியனில் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் ஆண்டர் உன்னதத்தின் பலன் ஆண்டர் பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் செப்பிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கு உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டவருடைய வார்த்தையிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
0: ஆமென்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்தில் 10:15. அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில், 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரையத்திலே 10:30 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கலாம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இதோ அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனை ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை, என் மேல் உன்னுடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உன்னுடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மழ மழம் என்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மை அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவருடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறது சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாரு.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்.
3: அண்ணியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அண்ணன். அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். இந்த ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர். திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்மில் அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம்
2: என்று, திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும். அப்படி இல்ல, நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க. நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க. ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல. நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபர்ட் எது? என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. Praise the Lord. Hallelujah. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதை வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தி நூல் 13:1. யோவான் சாப்டர் 13:1, அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க. இவ்வுலகத்தில் இருக்கிற
3: தம்முடையவர்களிடத்தில்
2: அன்பு வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல. அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாள் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. அவர் நம்ம அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸிங். 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு. 14 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறாரு. அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
2: நித்திய ஆறுதலையும், நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்கிறோம். நம்பிக்கையை நானாக உருவாக்கிக் கொள்ள முடியாது. உருவாக்க முடியும் எப்படின்னா, நீங்க ஜபம் பண்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது, ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது, உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா, அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம், அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். எல்லாம் போச்சு, நீ என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து, நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கேன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டது எல்லாம் 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா, அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகு கூட, அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான்னு, அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம், தேவனாகி கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது, நல் நம்பிக்கை. மூன்றாவது, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா, எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையிலிருந்து நான் மேல வரதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் அதான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை. அப்படிது எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்தலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்கிறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்துல உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:8.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம் 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்தில அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது, நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, போராடிட்டே இருக்கிறேன் பல வருஷமா, பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வையுங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இருந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோளுடைய அன்பு இல்லை. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாக அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகிய கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது, அவர் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி, வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளிய வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமலன்னு மேல வந்துருவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவா பேசுவாங்க, நல்ல இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க, ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும், ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்ஸ், அது ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற 4வது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகளை துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல, அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம். நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
2: தாம் அதை திருவசனத்தை கொண்டு
3: தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்து சபையை இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்கள் பட்டம் படிப்பு எதுவும் உங்கள் மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்கள் அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் ஒன்றும் இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்கிறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என் மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரணமா உலக மக்கள், நீங்க கிறைஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட அதை நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்ம அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாக
2: புரிந்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நீங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூறுங்கதை சொன்னாராம். ஏனென்றால் உடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, நான் உன்னை ஆசை, எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வலிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாமல் எல்லாத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம் முதல்ல வாசித்த வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்குது. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6. இவளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவது தான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவது தான், நீங்க அன்பு கூறுவது தான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எழுமி நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமே. நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் பதினொரு மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் 11:30 உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிரையத்திலே 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105 சங்கீதம் 3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2 20:1-4 வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனால் யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானவர்களே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 சங்கீதம் 5:3 நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால் ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாசித்தால் 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாசித்தால் 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நட்சத்திரம் 7 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவரிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலன் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2 அதிகாரத்திலே 2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இரண்டிலே இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவரிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 வாக்கியம் சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீர்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2. 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். 4 தாழ்மையோடு தேட வேண்டும். 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும். 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும். 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர்தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 நீதிமொழிகள் 19 மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பார்க்கலும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ரொம்பரி தன் கையக்கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்கார நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி விட.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கிரயத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4 6 2 3 0 0 0 8 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6 4 3 3 8 5 5 9 6 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 நாளைக்கு முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விரிவு பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறதில்லை, வாட்ஸ்அப்பெலாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒலிபரப்புவோம். அலைங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சட்ரூமிலையும் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்கிறீர்கள், தயவு செய்து அதையும் தவித்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை குறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சொல் மரியா?
1: சும்மா இருக்கிறேன் கத்திரி. வேலை நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்ப கொஞ்சமா சுகமா இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களை காணையில நேற்று வெளியில போயிட்டீங்களா?
1: இல்ல, நான் இருந்த நான் கொஞ்சம் பிஸி, உடல்நிலைகளும் கொஞ்சம் உள்ளதான். அப்ப
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று நின்று நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியாய் போகுதோ அல்ல மறுபடி வேறப்போ அப்படி என்றும்
0: இருந்துட்டேன்.
1: பாடுறேன். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவா

0: ஆமென். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்களம்மா.
1: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
0: சொல்லுங்க.
1: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு.
0: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா. நன்றி. நேரம் கலையத்திலே 11:43, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடிய ஆலயங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: சூத்திரம் வாங்கிட்டு இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியா, பேயலை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்த நாவியார், தேற்றரவாளன் பரிசுத்தாவி தேற்றிட வாருமே, தேற்றரவாளன் பரிசுத்தாவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால்

0: நேரப்போம் ஜெயசு தெய்வமே, இன்று நேரப்போம் உந்த நாவியால், இன்று நேரப்பும் உந்த நாவியால். ஆமே
1: ஆமென் ஆமென். நன்றி அம்மா.
0: நன்றி.

0: வணக்கம்.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறோம்
0: சரி. இன்றைக்கு நேற்று வேலையில் பாடுறதுக்கு
1: நான் வெளியில போனா அலுவல.
0: ஆ சரி,
1: மறந்துட்டேன்.
0: முடிஞ்சது. ஆ ஓகே ஓகே ஓகே. ஆ பாடுங்க.

ஆமீன். நன்றி பெரியண்ணா. நிறம் கலையத்திலே 11:54 இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கீங்க சௌரி?
1: நல்லா இருக்கிறோம், ஆண்டவர கிருபையால.
0: ஆமென் ஆமென். சரி,
1: நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கலாம்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இறக்கம். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் என்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும்,

0: வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஆமென்,
0: நன்றி
1: ஆமென். நன்றி
0: கபர்,
1: சோதர் மேரி. வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் ராப்பகரா வந்திருப்பேன். ஜெபத்தோட்டம்.
0: ஓகேம்மா.
1: ஓகே.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா. நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையதில் 12:08 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைக்கலாம். 6473385596 என்ற இலக்கத்திலே சர்வதேச உறவுகள். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் மூலம் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தில் 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்து கொள்ளும். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையதிலே 12:17. விருப்பு பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி பவளம்மா, பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவாக ஆண்டவங்க யாவரையும் ஆசீர்வதிப்பார்.

0: ஆண்டவரே கோடி சோக்கிறோம். கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இதுவன் பல்லாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நீதிமன் தள்ளாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார்? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீப்பவன் யார்? கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நேரம் கலையத்திலே 12:25. விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம்பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்படி அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க உதவி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு சோதரிக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இது பாடலை கேட்கலாம்.

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்பு பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்பு மார்க் கேட்டிருந்தார். இதுவோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அறைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரில் அதில் பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். மறவாள் இயேசு மறவார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்ப பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் செய்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் தேவ செய்திக்கு செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் ஜெயந்தி அவர்கள்.

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, எப்படி இருக்காங்க?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க, அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து முந்தைய நாள் ஆண்டவருடைய வாழ்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான நாளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும்

0: கர்த்தாவே, நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதை ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிற்றை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரர் 119 67-71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார் என்று பவுலப்போஸ்திரன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியேனும் அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிற்றை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிற்றையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர் பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மை நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிற்றிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிற்றையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிற்சிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிற்சையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்தத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 வசனம். அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது இருந்தது. நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சிற்சைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாயிருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது, சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்கு தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது, இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிகிச்சைக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள். அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிற்சையும் நம்மை வசனத்திற்கு நேராக, இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ, அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும், அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இருண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிட்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்னில் நிறைவேற்றும், உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்குவித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார். நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார், ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நிற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: நன்றி சௌரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா, ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா.
0: நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கிறீங்கள்?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். நல்லா இருக்கிறோம் பிரதர்.
1: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்கு உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
1: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே.
3: ஆமாங்க, ஆமா.
1: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எதையெல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23:55 சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பார்க்குறேங்க, உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்தபோதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு வந்துடுது. அப்படி கிடையாது. எத்தனையோ விதமான வாழ்க்கைகளின் முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்க தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேல பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்க அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்க இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம். அது சரியா தவறான்னு நிறைய நேரங்கள்ல ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்க ஒன்னு தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ செய்யறதை இப்படி மாத்திக்கிட்டேன்னா உன் லைஃப் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சில காரியங்களை சொல்றாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்க பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் விட பெருசு உயர்ந்தது. நீங்க எடுத்திருக்கிற இந்த பாதை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்க தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு பாக்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்க தெரிந்தெடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்க நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளாக உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் த பெட்டர் பர்சன், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப்ல நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாத்து தான் உள்ளதுலேயே பெட்டரான ஒரு பாத். இதை நான் வந்து போகும்போது நான் எப்பொழுதும் என்னையே நான் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். நிறைய நேரங்களும் இங்கே தான் நம்ம விழுந்து போயிடுறோம். நான் என் வாழ்க்கையில எது பெட்டர்னு நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாதையில யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணாதான் எனக்கு வந்து இந்த வேலையை என்னால் உருப்படியா செய்ய முடியும் நம்ம நினைச்சிட்டு பல நேரங்களும் விழுந்து போயிடுறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பாதை, நீங்க சக்சஸ்ஃபுல்லா எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்க சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டை கொடுத்து நீங்க உற்சாகத்தோட செயல்படணுமா இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்ம இங்க விழுந்து போயிடுறோம். பிறர் என்ன சொல்றாங்கன்றத வச்சுதான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விதத்துல குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு குளிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒரு ஒன்று உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. 100 பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் சரி, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பில் யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற பாதையில ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும் எல்லா சிச்சுவேஷன்லயும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமே தவிர அதற்குள்ளாக நம்ம நிக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்துல நினைச்சு நிக்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குதே அப்படின்றத நம்ம யோசிச்சு அதுல நம்ம பலப்படணுமே தவிர எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுங்க. இல்லை, நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்ருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்று. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டுருக்கிறார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ரிஸ்க் எடுக்காமல் அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிவிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா, அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரே நம்ம நினைப்போம். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர, இனிமே நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ளே நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்களில் இது தான் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது, தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே விட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன் கிட்ட வந்துங்க, ஒரு கிரீக் மித்தாலஜியில வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையா ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில இருக்குது. இது வந்து எப்படி செய்யறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, மூணு டிஃப்ரெண்டான விஷயத்த வந்து அவன் கையில கொடுத்துட்டாங்களா, இது ரெண்டு மூணையும் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவன் மூணையும் இணைச்சிட்டான், அவ்வளவுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில ஒரு பெரிய அனிமல் போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத் இருக்கும்போது டிஃப்ரெண்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு த்ரீ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டரா என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும், எந்த காரியத்துல யார் ஈடுபட்டாலும், நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்க அப்படி பயன்படுத்தணும். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்முடைய கரத்தை ஈஸியா இன்னொருத்தர் மேல கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டு இருக்கணும்னு நினைக்காம என்னை வேணும்னு கெடுக்கணுன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாத்திட்டாங்க, என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்கள் லைஃப்குள்ளே வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவு பண்ணி எடுத்திருக்கிற இந்த காரியத்தில் நீங்கள் அனுமதிக்காமல் யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்களில் நாம நினைக்கிறது என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறைய பீப்புள் நம்ம போகிற பாத்தில் கிராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போகிற பாத்தை மாற்றிக்க முடியாது. அவங்க வர நேரத்தில் கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ளே வந்தாங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையை மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது, இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கண்டினியூஸாக ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு ட்ரீம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றது. இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையிலே இருக்கலாம், சம்டைம்ஸ் நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில் நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாத்தில் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸாக இதுக்கடுத்து இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போயிடும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட் நீங்க எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப் மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் ஸ்டில் தேர், நீங்க போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விற்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம். உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்த நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டு இருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்க தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்க எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லா உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைம்ல நீங்க இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய ஹாப்பினஸ் கம்ப்ளீட்டா கொடுக்குறீங்க, உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதுல நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்க கடவுளுடைய பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தேர்ட் பர்சன்ஸோ உங்க கூட இருக்கிறவங்களோ யாரு இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த, அந்த பாத்த நீங்க சூஸ் பண்ணதை எந்த நேரத்திலையும் விட்டுறாம இடறி போகாம ஜஸ்ட் கோ அஹெட்ங்க. காட் ரியலி பிளஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமென், ஆமென். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்ற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்து போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அல்லது இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னாலிருந்து கேட்கும்போது ஏசாயா 58 வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம்தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இதை இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
3: நன்றி பிரதர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமா, நீங்க 2 வந்தாலும் அப்படியே போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வாங்க.
3: நிச்சயமா பிரதர், ஆமென்.
1: நன்றி, நன்றி சௌரன்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக, கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35, இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள் பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர் யூனிட் 13 ஸ்காப்ரோ ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் 416-291-9148.
1: நிறம் கலையத்திலே 1:41 வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென். ஆமென். நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: சோத்ரம் ஆண்டவரே, தாப்பனே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருப தரும்படியா உங்களுடைய கருத்துக்குள்ளே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கன்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னம் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக, இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகுமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரன்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் 2 வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள்

0: நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
1: ஆமேன். நன்றி சகோதரி. மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது நல்லொரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்தி பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி அம்மா நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்துக்காக.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள் உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஏழாவது நாளாக தொடரும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல் இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது. ஈரானின் நார்த்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகனநீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரியக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரான்

0: அதிஉயர் தலைவர் ட்ரம்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
1: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் ட்ரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
2: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர், ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
1: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதிஉயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
3: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கையில்தான் உள்ளது.
0: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்புமுனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
4: 5, 4, 3, 2, 1, ignition, engines full power and lift off. Go Falcon, go bandwagon 3.
1: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
5: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
2: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
1: இறைச்சியாக மாற்றலாமா?
6: Yes, that's the aim.
1: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது. விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 பவுண்டுகள் செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாகூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
7: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
1: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன். எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்.
8: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
1: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
0: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியூ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட். சாரி சுசியம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம் அம்மா. ஜெசந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு. கட்டட கிருபியல்ல.
0: ஆமென். கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது. நல்லா இருக்கு.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்பார்.
1: ஆமா
0: ஆமென். ஆமா, வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே. சரி, இன்றைய நாளில் பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விலைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜெசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உண்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகுச்சீக்கிரமாய் கட்டளையிட்டு உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இடை கட்டுமடியாய் சுபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கத்தாவி நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கத்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியா செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கத்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கத்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கத்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சகோதரன் காய்ச்சிப்பிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபைகள் காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா, இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். ஏசாயா, அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். அநேகர் இந்த நாளில பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லு இந்த நாளில் சொல்கிறார். கர்த்தரை, கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்தியிலிருந்து நாம் வந்து பிரித்தெடுக்கப்படும் போது நான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவர் வாய்ப்போலாய் இருப்போம். நாம் அவர்களிடத்துல திரும்பாமல் அந்த மக்களிடத்துல திரும்பாமல் அவர்கள் நம்மிடத்துல உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் அந்த நாளிலே சொல்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையினால தங்களை தாங்களே குறைவுகளாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். சிலவங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தபோது அவர் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீழ்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால். சாதாரணமாக பொண்ணை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொண்ணை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள களிம்புகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கொல்லனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவின் முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவின் முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார். அசுத்தத்திலிருந்து அவர் வேறு பிரிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கியார். இவற்றிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேற பெற்றதாக இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமொழிகள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுத்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது. நீ சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வாசிக்கிறதுல நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க புத்தி தான், நல்ல புத்தியோட நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவரிடத்துல தான் கற்றுக்கணும், ஆண்டவரிடத்துலாம் கேட்கணும். அவர் தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை நீந்த வழியில நட, நீந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகளெல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேறப்பட்டது என்ன தெரியுமா? நற்கீர்த்தி மட்டுமல்ல, அறிவுள்ள உதடு. பரிமள தைலத்தை பார்க்கலாம், நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நாள்ல நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, அது பயனுள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒரு நம்ம ஒருத்தரை ஏசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது போல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது அவ்விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு ஒரு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை உள்ள விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 2 வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலையை காரிய பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன், நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போன பிறகு என்னுடைய எல்லா நகைகளையும் நீ எடுத்துலாம் எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான், உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாத நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியுடைய உள்ளத்திலே கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோட கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனா நித்தியமானவைகளும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளாய் இருக்கலாம், புறஜாதி மக்களாய் இருக்கலாம், தேவன அறியாத பிள்ளைகளாய் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தேவன அழைப்போம் அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்கள கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும், ஒரு அவிசுவாசியோடு பேசும்போதோ இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம், கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பற்ற நேரத்திற்காய், விலையேறப்பற்ற நாளுக்காய், விலையேறப்பற்ற நொடிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி, ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை குறைந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மன்னிப்பீராக. எல்லா துதி கனமையுமே உமைக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியா இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர் எங்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். பிற மக்களிட பிற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கத்திர அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கத்திற்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நன்றி அம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவையினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோசை இன்னும் ஒரு அரமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர்கள் எங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 மூன்று மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலில் ஜெப நேரம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: நேரம் கலையத்தில் 2:45. வியாழக்கிழமை காண பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: வழிச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 ஆக, 100 ஆக, 1000 ஆக

0: திறப்பின் வாசல் ஜபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம், பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர், கேக்குது.
0: ஓகே, இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிலையிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சகோதரி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 12 எமது சகோதர சகோதரிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக, குறிப்பாக எங்கள் அருமையான தாயா ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பணமாக்கா ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்தை எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கே ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர் அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: ஜீவன் தந்து பெலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கேத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி.

0: எலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே அவன் கருத்தாய் ஜெபித்தானே கர்த்தாவே, அப்படி கருத்தாய் ஜெபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கர்த்தாவே நடத்தி தரும்படியாய் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதாய் இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமேன் அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கர்த்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமேன் ஊடாய் பாடல்கள் ஊடாய் செய்திகள் ஊடாய் வேத வாசிப்பு ஊடாய் ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உங்களுடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கர்த்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனே உங்களோட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலியத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கர்த்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கர்த்தாவ பாஸ்டர் கைவலியா டேவிடுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கர்த்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கர்த்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்கள் நடத்தினோம் யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்டது கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வியாதியோடு துக்கத்தோடு அநேக காரியங்களோடு. ஐயோ யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம் சுவாமி எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்க தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே கெத்தாவே அந்த வார்த்தை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே இன்னும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்தும் ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே. அந்த சாலமன் எழுதிய நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறதுக்கு தாவே கத்தாவே, அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கத்தாவே, சுவாமி ஆண்டவரே, அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே கத்தாவே, அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியே, நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட கத்தாவே சுவாமி, நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கத்தாவே, யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமில்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கத்தாவே சுவாமி, அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே, தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கத்தாவே, இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கத்தாவே, அந்த தாளந்துகளை ஆண்டவரே பொதித்து வைத்து விடாத படிக்கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, அவர்கள் இன்னுமாய் உங்களை பாடி துதித்து கத்தாவே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கத்தாவே, அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம், தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கத்தாவே, நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கத்தாவே. ஐயா இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை, யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்கத்தாவே, இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை கத்தாவே, அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரை கத்தாவே, அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரை கத்தாவே, ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டுக்கத்தாவே, இன்னுமாய் இன்னுமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கத்தாவே சுவாமி, இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓட கத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கத்தாவே, ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கத்தாவே சுவாமி, இந்த நாளில் கொடுக்கப்பட்ட 2 பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி, தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த 2 பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரை தொடர்ந்து அதை செய்து ஓடக்கத்தாவே, அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கத்தாவே, திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே, ஒருவனே காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா, இஸ்ரேல் ஆண்டவரே ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே, எப்பொழுது 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா, அது மட்டுமே அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கத்தாவே, இப்படி யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி இது ஆண்டவரே கத்தாவே, இந்த நாட்களில் எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி, என் தேவனே இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கத்தாவே, ஐயா அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்து இருக்கிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, என் தேவனே ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா, நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே சுவாமி, எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரை கத்தாவே, ஐயா இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரை கத்தாவே, தேசங்களிலே அழிவுகள் இயற்கை அழிவுகள் விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில இருந்து கொலைவரியின் ஆவிகள் தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே நாங்கள் திறப்பின் வாசல் நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே நசரேனுவா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியினர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. போதை வஸ்து என்றும் ஆண்டவரே, கெத்தாவை விபச்சாரங்கள் என்றும் ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கெத்தாவே இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. ஐயா உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடாதபடி, இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்க தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி, இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கெத்தாவே, நீங்கள் தான் கிருபை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே, இந்த இலங்கை மண்ணில இருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே கெத்தாவே ஐயா, அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவரே அது அநேகருக்கு சாட்சியாயிருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்க வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்க வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா, கத்திற்கு காத்திருக்கிறவர் புதுவெல அடைவார்கள் என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா, இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள் அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கெத்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கெத்தாவே. இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி ஐயா. அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணையாய் இருந்து கெத்தாவே சுவாமி. உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே ஐயா. அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்ருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கெத்தாவே, இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கெத்தாவே நிர்பாச்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு ஊழியர்களும் உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கெத்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாய் கெத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க பதில் தருவீங்கள். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கெத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சகோதரி, கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கென்று நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்ததற்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளைய நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
0: Okay, brother. Okay, thank you. God bless you.
1: God bless you.

நிறம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக
1: மகள் ரேவதி ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டேய், நீ ஏண்டா வீட்டை வந்தனே? இப்ப அம்மா கண்டா?
4: எண்டாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிற ரேசே.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வா. நீ
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க? இப்ப எனக்கு தெரியாம வேண்டின. நீ யார்? உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட. யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்க. இது என்ற சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சிலவேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால், அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

0: தானியலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம். பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் தானியலை கூப்பிட்டே நீ எனக்கு பிரியமானவன், அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143வது சங்கீதம் 10வது வசனத்துல தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீ உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போ சில நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்துல 22வது வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினாலே அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின மூன்று முக்கியமான காரியங்கள், மகனே நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா மூணு முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? ஒண்ணு, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். ரெண்டாவது, எனக்கு நீ பயப்படணும். மூணாவது, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மூணு காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிப்பப்பா. முதலாவது, என்ன திருப்திப்படுத்து? யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன், அது உண்மையான சந்தோஷம் அல்லது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், யாரும் என்னை தடைப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம், சுதந்திரம். சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்தில் வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
1: சுதந்திரம். அதனால வாதியாரே கொண்டுட்டாங்களா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தன இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு இது தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா, இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏ சாமி யோடு அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறேன்னு ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான் என் இயேசு என்ன ஆசீர்வதிக்கணும்னா என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சா அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா, இல்ல இல்ல அப்படி இல்ல, அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒண்ணும் கேட்கல, உன் இருதயத்தை காத்துட்டு கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா, இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா, இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவன் எனக்கு பிரியமானவன் சொன்னார் காரணம் என்ன தெரியுமா, அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார் நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேல் கூப்பிட்டான் அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல தானியேலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல் தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா நானு நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க நீ பாவம் செய்ய விரும்புறீன்னா இஷ்டப்பட மாட்டாங்க, தவறு செய்கிறது அவங்க இஷ்டப்படுறதில்ல, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க அவ்வளவுதான், பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல, அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், நான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான், நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன் சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான். இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னும் நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்டகுமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கரையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

சூரிய ஒளியுடன் கூடிய மிக கூட்டத்துடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்க இருக்கோம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இவாஞ்சலிஸ்ட் பீலா டான் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்திருக்கிறார். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கலையத்தில் 10 மணி 1 நிமிடம். சகோதரி, ஒரு வாரமா கொஞ்சம் சுகம், எனக்கு பரவாயில்ல. ஜெசந்தாவுக்கு இன்னும் சுகம் பெறையில பரவாயில்ல. முதல் விட பெற்றதா இருக்கு, தொடர்ந்து ப்ரே பண்ணி கொடுங்க.
1: கண்டிப்பா பிரதர்.
0: சரி, இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று புலம்பல் 3:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் அவரை, யாரையெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அவர்கள் அவரை வாஞ்சித்து நாடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில கூட யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எஸ்ரா 8:22 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எஸ்ரா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய கரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அவருடைய கரம் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்யாது. இந்த சத்தியத்தை தான் நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 நாம் இப்படி வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31:19 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, என்ன உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார்? இந்த சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாத ஒரு நன்மையை கர்த்தர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 31:19 நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு பெரிதான நன்மையை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கை

0: விடுகிறதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து நம்மை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி ஒரு ரெண்டு காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஏசாயா 41:17 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். அப்படி சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், துன்பப்பட்டவர்கள், உதவியற்றவர்கள், அவர்களைதான் நாம் எளிமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள், உதவி பெறுகிறதற்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், உதவியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய நாவு தாகத்தால் வரலும் போது, அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருக்கும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில, அப்படி உதவியற்ற ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகார் அந்த காரியத்தை நாம் இதற்கு உதாரணமாக நாம் எடுக்கலாம். இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்திரத்துல அவள் போய் தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டாமல் தூரத்துல அம்பேகிற தூரத்துல அவள் நிற்கிறார். ஆனாலும் பார்த்தா வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை, தண்ணீர் தீர்ந்து போய் விட்டது, ஒன்றும் அங்கே வாய்ப்பில்லை, அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கு அவள் அழுகிறாள். ஆனால் கர்த்தரோ பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணி அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை பெரிய ஜாதியாக்கினார், அவனை கைவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினாரோ அதே போல் இஸ்மவேலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர்களுடைய தேவையை அவர் சந்திப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எதை செய்து கைவிடாது இருப்பார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 42:16 நாம் இப்படி வாசிக்கிறோம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், அவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறாராம். குருடருக்கு அவர்கள் போகிற பாதை என்னது என்பது தெரியாது. யாராவது ஒருவர் அவர்களை கைகளை பிடித்து அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். எந்த பாதை வழியாய் போகிறோம், என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த குருடரை ஒருவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செய்வி. குருடருக்கு தெரியாது எங்கே இருள் இருக்கிறது, எங்கே வெளிச்சம் இருக்கிறது. அவர்களுக்கு அது இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, ஒன்றுமே தெரியாது. கோணல் எங்கே இருக்கிறது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை அழைத்து கொண்டு போகிறவர்களுக்கு அது தெரியும். ஆகவே அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் போய் அவர்கள் கோணலை செவ்வையாகவும் இருளை வெளிச்சமாகவும் ஆக்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ஒருவேளை நம்ம குருடர்களாய் நம்ம இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, என்னுடைய நான் கடந்து போகிற பாதை என்னது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கலாம். ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை, நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த காரியங்களை உனக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்ல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருளாய் காணப்படலாம், ஒருவேளை கோணலா எல்லா காரியமும் கோணலும் மாறுபாடுமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்பாக போய் அவர் கோணலை செவ்வையாக்குகிற தேவனாயிருக்க, இந்த காரியங்களை அவர் நமக்கு செய்து நம்மை அவர் கைவிடாத தேவனாக இருப்பார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் 2 நாளாகமம் 20:3-4 நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:3-4 யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் சங்கீதம் 40:16 நாம் இப்படி வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். அதை நாம் பார்க்கும்போது அதற்கு உதாரணமாக நாம் 2 நாளாகமம் 20:3 யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை அவன் கேள்விப்பட்ட போது அவன் யூதா ஜனங்களை எல்லாம் அவன் கூட்டி ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் வருகிறார்கள். அதான் நான் பார்க்கிறோம் 3:4 யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்படியாக அவர்கள் கர்த்தரை அவர்கள் தேட வந்தபோது அவர்கள் ஒருமித்து அந்த இடத்துல கர்த்தரை தேடும் போது அவர்களுக்கு தீர்க்க தரிசினாலே ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவன் பலப்பட்டு அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான், எங்களுக்கு பலனில்லை, இத்தனை திரளான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு எதிர்த்து நிற்க பலனில்லை, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்ட அந்த யோசபாத் பாடகரை முன்பாக நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே அங்கே அவன் போய் யுத்தம் பண்ணவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த 3 ராஜாக்களும் அந்த ஜனங்களும் அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை 3 நாளாய் இந்த யூதா ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இழைப்பாறுதலை அந்த யோசபாத்துக்கு கர்த்தர் அந்நாளிலே கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20:27 நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாருங்கள், அந்த யோசபாத் அந்த நேரத்துல அந்த விக்கட்டான ஒரு சூழ்நிலையில கர்த்தரை அவன் தேட ஒருமுகப்பட்டதுனால கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாய் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவருக்கு முன்பாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். முதலாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளி செய்கிறாண்டவராயிருக்கிறார். குறையாத நன்மை, பெரிதான நன்மையை அருளுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் தேவைகளை சந்தித்து அவர் கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் நமக்கு இன்னும் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர் நம்மை கைவிடாதிருப்பார். மூன்றாவதாக, கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், நம்மை அவருக்கு கழிகூற செய்வார், யுத்தமில்லாத இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளில நாம் தியானித்த அந்த வசனத்தை ஒரு விசை கூட நாம் திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஜெப வேளைக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் புதிக்கிறோம் கர்த்தாவை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உமை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க தகப்பனே. அப்பா உமை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை அருளி செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவர், உமை தேடுகிறவர்கள் உடைய கரம் நன்மையா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை நீர் கட்டளையிட வேண்டுமா என்று செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகவே ஆண்டவரே, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே உமை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தாவினை கைவிடாதிரும் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, கோடலை நீர் செவ்வையாக்கும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வளரும் போது கர்த்த நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து கர்த்தாவே அவர்களை கைவிடாது இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உமை தேடுகிறவர்களை மகிழ பண்ணுகிற தேவன் எப்படி யோச பார்த்துக்கு கர்த்தாவே, யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதல் நீர் கட்டளையிட்டீரோ அப்படியாய் கர்த்தாவே. உடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே எப்படி யோசபாத் ஆண்டவரே தான் பாடகரை நிறுத்தினான் என்று பார்க்க அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தாவே அவர்களுடைய எதிரிகள் வெற்றுந்து உளுந்தார்கள் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாக கர்த்தாவே வாழ்க்கையில போராட்டங்களை பிரச்சனைகளை வரும்போது ஆண்டவரே நாங்கள் உமை துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதித்து ஆண்டவரே வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் எந்த இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுவாமி ஆண்டவரே என்ன தேவையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க அப்பா. ஆண்டவரே விசேஷமா இந்த நாள்ல வின்சென்ட் பிரதர்க்காகவும் ஜெசிந்தா சிஸ்டர்க்காகவும் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்ல கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் நன்மையாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உச்சந்த அலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் இயேசுவின் நாமத்துல பலனை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்துல பாய்ந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. தடவுகளால் சுகம் மானியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பா. உமை தேடுகிற ஜனங்கள் கர்த்தாவே, இதோ கர்த்தாவுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தா, கர்த்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, ரெண்டு பேரையும் கர்த்த தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தாவே நீ மாற்றி போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டளடுகிறோம் கர்த்தாவே அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரால். ஊழியத்துக்கு கர்த்தாவோட உடல் பலவீனங்கள் தடையா இராதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை உற்சாகத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முழு மனதோடு கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தத்துவத்தை ஆண்டவரே நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் என்னென்ன கஷ்டத்தோடு வேதனையோடு ஆண்டவரே பாடுகளோடு உபத்திரவங்களோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவே நீர் நன்மையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை கைவிடாமல் கர்த்தாவே நீர் அவர்களை மகிழ பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை புகழ்ச்சி கீர்த்தி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி சௌரி, நல்ல ஆசீர்வாதமான செய்திக்காகவும் கருத்தோடு ஜெபித்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வருகின்ற எமது ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ,
1: தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: நேரம் கலையத்திலே 10:22 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து 10:30 ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது.

என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்பே ஓடி வருவோம், உம்முடைய பாதம் சரணடைகிறோம். தகப்பனே, எங்கள் உயிருள்ள மட்டும் உமக்காக வாழ எங்களை முற்றிலும் எங்களை சமர்ப்பிக்கிறோம்.

0: நேரம் கலையத்திலே 10:32 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தையில் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நமக்கு வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்வின் தோல்விகளுக்கு சரியான விதத்தில் பதில் கிடைக்க வேண்டுமானால், அந்த பதில், அந்த முற்றுப்புள்ளி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வாக்கில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்து கொண்டால் அந்த வார்த்தை அவனை மிக நேர்த்தியாய் நடத்துகிறது. அவன் வழி விலகி போய்விடாமல் அந்த வார்த்தை வளமான பாதையில நலமாக அந்த மனிதனை நடத்துகிறது. உங்களுடைய வாழ்வில பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் மன சஞ்சலங்களும் உங்களை சுற்றி இருந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். அன்பு தெய்வ மக்களே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரும் ஆதாரம். நமக்கான பலன் எல்லாம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் மேன்மையானவைகளை செய்கிறார், மகத்துவங்களை செய்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்களுடைய வாழ்வில நேர்த்தியாய் நிறைவேறட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், என் ஆண்டவருடைய மகத்துவமான தெய்வீக வல்லமை உங்களுக்கு பரிபூர்ணமாய் துணையாய் இருந்து உங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நான் ஒவ்வொரு நாளும் வழக்கமாய் சொல்வது போல சொல்லுகிறேன், ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். வாக்கு தத்தங்களை நாம் சிந்திக்கும் போதே நமக்குள்ள ஒரு பரவச உணர்வு வருகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அந்த வாக்கு தத்தங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தேவ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கிறது. ஆண்டவர் அதே வார்த்தையை கொண்டு இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடுகிறார், இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் என்பது நம்முடைய வாழ்விலே இன்னும் கூடுதலான ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்றைக்கோ யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்கு தானே பிரதர், அந்த வார்த்தை எப்படி எனக்கு பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் வேதம், அதுதான் வேதத்தினுடைய மகத்துவம். இது 1600 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 40 தேவ மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து அவர்கள் ஊடாக பேசி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பொக்கிஷம். 66 புத்தகங்கள், 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்டது ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்குள்ளாக. என்ற போதிலும் இந்த கருத்துக்கள் ஒருமித்த கருத்தாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் சொன்ன அந்த 40 தேவதாசர்களும் மனிதர்களும் தேவனுடைய ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் 40 பேர் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். இந்த 1200 ஆண்டுகளிலே துவக்க காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், மத்திய காலத்திலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இடைப்பட்ட காலத்திலே முந்தியோ பிந்தியோ பின்பு முடிவின் காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இப்படி பல்வேறு காலங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆண்டு கொண்டது நிமித்தம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்று கொண்டு முரண் இல்லாமல் மிக அழகாக நம்முடைய கரங்களிலே வேதமாகி தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக பெரும் விந்தையும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான விடயம். ஆகவே அன்பிற்குரிய தெய்வ மக்களே, இந்த வாக்கு தத்தங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வாக்கு தத்தங்கள் யாருக்காக எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு நாம் வாசிக்கின்ற போது நமக்கு பரவசம் உண்டாகிறது. சொல்கிற அதே வேளையில அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறுமா என்று கேட்டால் நிச்சயம் நிறைவேறும். அதற்குத்தான் நாம் அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தின் முன்னே பின்னே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். நிபந்தனைகளை கவனித்து நாம் சென்றால் எப்படி இந்த வாக்கு தத்தத்தினாலே அக்கால மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்களோ, அக்கால மக்கள் திருப்தி அடைந்தார்களோ, அதுபோல இக்காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய திருப்தி அடைய முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். சரி, இன்றைய வாக்கு தத்தங்களை சொல்லிருங்க பிரதர் என்று நீங்கள் உணர்வதை நான் உணர்ந்து வாக்கு தத்தத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன். என்ன வாக்கு தத்தம் இது என்றால், எரேமிய தீர்க்கதரிசி ஆகமம் 31:14 வாக்கு, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என்னுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் கொடுக்கிற நன்மையினாலே அவர்கள் திருப்தியாவார்கள். நன்மைக்காக இங்கும் அங்கும் ஓடி அலைய மாட்டார்கள். நன்மை இல்லை என்று பலவிதமான லௌகிக யுக்திகளை தங்களுடைய கையில் எடுத்து செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் மக்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாகவே என் நன்மையினாலே திருப்தியாவார்கள். என் நன்மை அவர்களுக்கு கிடைப்பதனாலே எல்லா விதத்திலும் திருப்தியோடும் எல்லா விதத்திலும் மன ரம்யத்தோடும் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய ஜீவிதத்திலே அருளாதர இயேசு கிறிஸ்து அற்புதமாக உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய வாழ்வில மிகப்பெரிய நன்மையும் அவர் கொடுக்க முடியும். அன்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலும் விசேடமாக கர்த்தருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நன்மையினாலே நாம் திருப்தியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என் நிபந்தனை கவனிக்கப் போகிறோம். மறந்து விடாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னுடைய நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். நீங்கள் என் ஜனங்கள் அன்பானவர்களே, நீங்கள் என் பிள்ளைகள். ஆகவே நான் என்னுடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சரி, தேவன் நன்மை நன்மையினாலே திருப்தியாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதும், அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து வாழும் போதும் நம்மை நன்மையால் தேவன் நிரப்புவார் என்று ஏராளமான வசனங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம், யாத்திர ஆகமம், இன்னாகம், உபாகமம் போன்ற பகுதிகளிலே கற்பனையை கடைபிடித்து நடப்பதினால், கட்டளைக்கு கீழ்ப்படிவதனால், செவி கொடுத்து வாழ்வதனால் தேவன் திருப்தியாக்குவார் என்று பல இடங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் திருப்தியாக வாழ்வதற்கு நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம், தேவனுடைய கற்பனைகளை மறந்து விடுகிறோம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனுக்கு எதிர்த்து நாம் செயல்படுகிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய அந்த செயல்பாட்டிற்கு நான் உடன்பட்டு அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் நான் பிரயாணம் செய்யாமல் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது, லேவியர் ஆகமம் 25:18-19, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளின்படி நடந்தால் நாம் சுகமாய் குடியிருப்போம், கனிகளால் திருப்தியாக என்று சொல்கிறார். இதற்கு அடுத்த அதிகாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. 26:5 திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். யாருக்கு இந்த பிளெஸிங் என்று முன்பதாக கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 3 சொல்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவங்கதான் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனைகளை கை கொண்டு நடப்பது என்பதோடு அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாள். இது குறித்தும் சங்கீத புத்தகத்திலே வாசிக்க முடியும். 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி வாசித்து பார்த்தோம்னா, 81:11-12 இப்படி சொல்கிறது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலினை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். எனக்கு செவி கொடுக்கல, அவங்களுடைய சொந்த வழியில அவங்க போனாங்க. எனக்கு செவி கொடுக்காம, என் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்காம, எனக்கு இஷ்டமானது செய்யாம அவங்க சொந்த இஷ்டத்தின்படி சொந்த யோசனைபடி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி திருப்தி கொடுக்க முடியும்? ஆனாலும் கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களை திருப்தியாக்குகிறார். ஆக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் பிரதர். ஒரு மாதிரி செத்த வாழ்க்கையா இருக்குது வாழ்க்கை, நடபணமா இருக்கிறேன். ஏன் தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோமோன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இந்த உலகத்துல இருக்கிற செத்து போயிலான்ற அந்த எண்ணம் தான் எனக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற என் அன்பான சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியா வைப்பேன் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கட்டளைகளை பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தை கவனியுங்கள். அருமையான ஒரு சகோதரி பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்த வசனங்களை கேட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பிரதர் நீங்க சொல்றது போலலாம் செய்யறேன் பிரதர், ஆனா இன்னும் இது நடக்கலையே, எனக்கு ஏன் தெரியலையே. ஆல்மோஸ்ட் அந்த சகோதரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எனக்கு அந்த செய்தியை குறித்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்வது என்னவென்றால், அப்படி பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில கத்தர் பெஸ்டா தருவாரு. ஒருவேளை தாமதிக்கலாம், உன் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் நினைச்சது போல உடனே ஆண்டவர் செய்யல, நான் நினைச்சது போல நடக்கல, நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல தீமை எதையும் செய்ய மாட்டாரு. ரொம்ப சிறப்பான ஒன்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. தி பெஸ்ட் என்னவோ அதைத்தான் அவர் கொடுப்பார். தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு சிறப்பானதை, நன்மையானதை, உயர்ந்ததை கொடுக்கிறது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நாம பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகனுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகளுக்கு இது இது காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே நினைக்கும் போது, அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கா எனக்காக சிறப்பானதை அவர் வச்சிருப்பார்னு நீங்க நம்புறது இல்லையா? அந்த நம்பிக்கையோட இருங்க. நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் மிகவும் திருப்திகரமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். சரி, இரண்டாவது நான் திருப்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குது. பல நேரங்கள்ல நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் நம்முடைய மீறுதலும் தான் நமக்கான பிளெஸிங்ஸ, நமக்கான ஆசீர்வாதங்களை அது தடுத்து போட்டுருது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேனே, இவ்வளவு ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கிறேன், எல்லா நம்பரையும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய எல்லா நம்பரையும் குறிச்சு வச்சு பாஸ்டர்ஸ்ட நான் ஜெபம் பண்ண கேட்கிறேன், எல்லா பாஸ்டரும் ஜெபிக்கிறாங்க, ஏதாவது ஒரு பாஸ்டர் மூலம் ஒரு அற்புதம் நடந்துருட்டுமேன்றதுனாலதான். அப்படிலாம் இல்லை. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்களுக்கு போனே பண்ண வேண்டாம், நீங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்க வேண்டாம். நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போய் முதல்ல முழங்கால் போட்டு உங்களோட லைஃப்ல என்ன குறை இருக்குது, உங்களுடைய கான்சியஸுக்கு எதிராக நீங்க என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, தேவனுக்கு எதிரான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிடித்தம் இல்லாத பாவ காரியங்கள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை சரி பண்ணிட்டாவே நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, கடவுள் உங்களை திருப்தி ஆக்குவார். 103 சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். 103 சங்கீதத்துல அதாவது 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யாரை திருப்தி ஆக்குறார் அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா 3 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. அக்கிரமம் மன்னிக்கப்படாதவர்களுடைய பிளஸிங்ஸ் என்னன்னு வரிசை சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் நன்மையினால திருப்தி ஆக்குவது. உங்களை தேவன் நன்மையினால திருப்தி ஆக்க வேண்டும்னு விரும்பினா உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும். படுத்த படுக்கையில சுகத்தில் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா எழும்பி நடக்கிறது மாதிரி இருக்குது, மறுபடியும் படுத்த படுக்க. இப்படிதான் அந்த திமிர்வாதக்காரன் தான். அந்த திமிர்வாதக்காரனே 4 தூக்கிட்டு வந்து இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜனத்திரள் கூடியிருந்ததுனால மேற்கூடைய பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. அப்படி விசுவாசத்தை கத்தர் பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த திருப்தியற்ற நிலை, சுகத்துல திருப்தி இல்லை, காரணம் இவனுடைய பாவம். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அதன் பிறகுதான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற போது, நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிற போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குது. 2வது 3வது திருப்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உத்தமமா நடக்கிறவங்க எப்போதும் திருப்தியா இருப்பாங்க. உத்தமம்னா என்ன? மைண்ட்ல வந்து மனசுல வந்து ஒரு கில்ட்டி இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்களை திருப்தியா கத்த வச்சிருப்பார். 37 சங்கீதத்துல 19 வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலம் வரும்போது திருப்தியா இருப்பாங்க, அவங்க லைஃப்ல வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வசனம் சொல்லுது பாருங்க, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கு இருக்கும். உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் திருப்தி அடையும்படி, எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். நம்ம உத்தமமா இருக்கிறோமா? 101 சங்கீதத்துல தேவரீர் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க, என் வீட்டுல உத்தம இருதத்தோட நான் காத்திருப்பேன்னு சங்கீதக்காரன் பாடுறான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார்னு ஒரு வசனம் இருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இவ்விடத்திலிருந்து அவனை நோக்கி பார்க்கிறது என்று 4வது புத்தகத்துல வாசிக்கிறோம். சோ உத்தமமா இருக்கிறவங்க லைஃபை பாருங்களேன், அவங்க லைஃப்ல எல்லாமே திருப்திகரமா இருக்கும். சோ உங்க மனசாட்சி எதெல்லாம் குத்துது, உங்க மனசாட்சி சிந்தியா கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் எடுங்க, வெளியில எடுத்து இந்த மனசாட்சியை கிளியர் பண்ணுங்க. மைண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மனசாட்சியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ரொம்ப ஜெயமா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வாசித்தேன். கத்தோலிக்க குருவானவர் சாமியார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். உள்ள இருக்கிற கண்டென்ட் வெவ்வேறா இருந்தாலும் அந்த டாபிக் எனக்கு இன்னைக்கு மறக்கல. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ரொம்ப காலம் அதை குறித்து நான் யோசித்தேன். உண்மை அதுதான், உங்களுடைய மனசு ரொம்ப கரெக்டா ஆயிடுச்சுன்னு சொன்னா, மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்கல்ல, அப்ப மனசை நம்ம கரிய கரெக்டா வச்சுட்டோம்னா, அந்த மனசு உத்தமமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இன்னும் கூட ஒரு ஒரு வழக்கு வார்த்தையை நீங்க ஆட்டோல எல்லாம் வாசிருப்பீங்க. ஆட்டோல சில பொது இடங்கள்லாம் எழுதி போடுறாங்க, அது என்ன தெரியுமா? எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. எண்ணம் போல் வாழ்வு, உங்க எண்ணம் எப்படி இருக்குதோ அதை மாதிரிதான் உங்களோட லைஃப் இருக்கும்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய மைண்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதை குறித்து 1 யோவான் புஸ்தகத்துல அருமையான யோவான் எழுதுகிறார், நம்முடைய இருதய நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்வதை அவரால் பெற்றுக் கொள்வோம் என்று எழுதுகிறார். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால், நம்ம மனசு நம்மளை குற்றவாளி தீர்த்திடக்கூடாது. என் மனசு கில்ட்டியா இருக்கக்கூடாது. ஸோ கில்ட்டி கான்சியஸுக்கு நான் விலகி எப்போதும் உத்தமமான மனதோடு உடையவனாக நான் இருக்கும் பட்சத்துல என் வாழ்க்கை முழுவதும் திருப்தியா இருக்கும். 3வது 4வது விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஒரு நாட்டம் வச்சிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம போகும்போது ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய லைஃப்ல நிறைய மாற்றம் நடக்குது. அது இல்லைன்னு சொல்லல. இப்போ இந்த டைம் வந்து COVID-19 ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, நிறைய டிராபேக்ஸ். கடந்த 2 வாரங்களாக நம் வீடுகளில் இருக்கிறோம். லாஸ்ட் இயர் மெனி வீக்ஸ் மெனி மந்த்ஸ் நம்ம எந்த சர்ச்சுக்கும் போக முடியல, எல்லாமே லைவ்ல தான் ஆராதனையில் அட்டன் பண்ணோம். இப்போ மறுபடியும் அகெயின் அதே நிலைமை வந்துருச்சு நமக்கு. 2 வாரங்களா சண்டே சர்வீஸ் இல்லை, லைவ் ப்ரோக்ராமை நம்ம அட்டன் பண்ணுறோம். எவ்வளவு லைவ் ப்ரோக்ராம்ல நம்ம அட்டன் பண்ணாலும் நம்மெல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல வந்து தேவாதி தேவனை துதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்தில் பொது இடத்துல அப்படி துதிக்கும் போது அங்கே ஒரு நன்மை விளங்குகிறது. ஒரு சங்கீதக்கார ஒரு வசனத்தை இப்படி சொல்றான், 65வது சங்கீதத்துல 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அந்த தேவனுடைய வீட்டுல என்னெல்லாம் இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. என் வீடு சகல ஜனங்களில் ஜப வீடு எனப்படும். அவர்களை எங்க வீட்டில் கொண்டு வந்தவர்களை மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அழுதுகிட்டே இருந்தா வீட்டில் இருக்கிற வரைக்கும், மலடி என்று பேர் அவளுக்கு இருந்ததுனால் அழுது கொண்டிருந்தாள், விசனத்தோடு இருந்தாள். ஆனால் ஆலயத்துக்கு போன போது அங்கே சாமுவேல் என்ற அந்த அருமையான நன்மையை அவள் பெற்றுக்கொள்ளும்படியான வார்த்தை அவளுக்கு கிடைத்தது. ஆலயத்துல நன்மை இருக்குது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றான். 122வது சங்கீதத்துல 1வது வசனத்துல அப்படி தேவனுடைய ஆலயத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது, கத்தருடைய ஆலயத்தோடு நீங்க நெருங்கி இருக்கும் போது, ஆலய ஆராதனைகளை பங்கு பெறுகிற போது, அன்பானவர்களை, நீங்க திருப்தியா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் உருவாகும், உள்ள மன நிறைவு உண்டாகும். 5வது, தேவன் மேல, தேவ சமூகத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். டிசையர், தேவன் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறவங்களை, தாகமா இருக்கிறவங்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குகிறார். 107வது சங்கீதத்துல ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நன்மையால் நிரப்புகிறார். அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். 145வது சங்கீதத்துல 16வது வசனம் இப்படி சொல்கிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறேன். திருப்தி ஆகணும்னா எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், டிசையர் இருக்கணும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை நான் தருவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார் ஆண்டவர். சோ எனக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த அளவுக்கு நான் தேவன் மேல் தாகம் வைக்கிறேன், எந்த அளவிற்கு தேவன் மேல் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாஞ்சையோடு தேவனை தேடுங்கள். கருத்தோடு தேவாதி தேவனுடைய முகத்தை பாருங்கள். நீங்க வாஞ்சியா இருக்கீங்களான்னு பார்ப்பார் ஆண்டவர். எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், உங்களுக்கு தான் கொடுப்பார், நமக்கு தான் கொடுப்பார். வாஞ்சியோடு கதறுங்க. அந்த காலத்துல பழைய பாடல் பாடுவோம் இல்லையா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரனுடைய பாடலை நம்ம பாடல் வரிகளாக அதை ராகத்தோடு பாடியிருக்கிறோம். அந்த மான் எப்படி தண்ணீரை வாஞ்சித்து கதறுதோ அதே போல நம் தேவனை வாஞ்சிக்கிற போது தேவன் நம்மை அழகாய் திருப்தியாய் நடத்துகிறார். ஐந்தாவது, ஆறாவது, நம் திருப்தி ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 63:5 நாம் இப்படி வாசிக்கிறோம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் உம்மை போற்றும். இந்த திருப்தி வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சங்கீதக்காரன் பாடுறான். 3வது வசனம் 4வது வசனத்துல அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க, அவரை போற்றுங்க. இந்த சங்கீதத்தில் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவரை துதிக்கணும்ன்றத அவன் முக்கியப்படுத்துறான். துதித்தலே தகும், துதித்தலே தகும். துதித்தல் எவ்வளவு இன்பமானது, துதிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மேன்மையானது. கத்தரை துதிச்சு கத்தரை புகழ்ந்து நீங்க பாடும்போது கத்தர் உங்களை திருப்தியாக்குகிறார், நன்மையால் திருப்தியாக்குகிறார். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி தேவனாய் கத்தர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு உதவி செய்வார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா கத்தரை துதிங்க. உடைய தோல்விகளுக்கு நடுவில், உடைய பலவீனத்துக்கு நடுவில், உடைய சுகவீனத்துக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் கத்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. கத்தர் நன்மையால் நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். தொழுமரத்துல காலு கையெல்லாம் மாட்டப்பட்டிருந்த போதிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சாங்க. ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு சிறைச்சாலையில, மிகப்பெரிய அற்புதத்தை கத்தர் செய்தார். இப்போ ஆறாவதா நாம் தேவனை துதிக்கும் போது நாம் திருப்தி அடைகிறோம். ஏழாவதா தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மை தேவன் திருப்தியாக்குகிறார். எல்லா வழியும் அடப்பட்டுருச்சு, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன்னா ஒரே ஒரு வழி தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறதா. அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி என்னை கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறார். 91வது சங்கீதம் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான சங்கீதம். ஒரு ப்ரொடெக்ஷனை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பை குறித்து நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. பல தருணங்களிலே இந்த சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம். மனப்பாடம் பண்ண கூட பண்ணிருக்கலாம் ஓய்வு நாள் பாடசாலையில. இந்த 91வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், ஏதோ இப்போ அவனை திருப்தியாக்குவதில்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றார். சோ தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவர். யாருக்கு அதை செய்கிறேன்னு சொன்னா, அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு முதல் வசனம், அதாவது 15வது வசனம் சொல்லுது, 91:15. இப்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 105:40 இப்படி சொல்கிறது, கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வனாந்திரத்துல என்ன கேட்டாங்களோ அதை ஆண்டவர் கொடுத்தார். கூப்பிடுகிற போது, ஜெபிக்கிற போது அவர் ப்ரொவைட் பண்றார். நமக்கான நன்மைய, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு ப்ரொவைட் பண்றார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நமக்கு இறுதியில எல்லாவளையும் அடைபட்டுச்சுன்னா அவர் தான், அவர் நினைச்சார்னா நம்மளை திருப்தியாக்கிடுவார், அவர் நினைச்சார்னா நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். 145வது அதிகாரம் 15-16 வசனங்கள், எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன். இந்த பறவைகள் பாருங்க, மிருகங்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டே இருக்குமா, அவரை நோக்கி பார்க்குது எல்லா ஜீவனும், அவர் எல்லாத்தையும் திருப்தியாக்குறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு கோடிக்கணக்கான பட்சிகள் இருக்குது, பறவைகள் இனம், எத்தனை கோடிக்கணக்கான மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் மச்சங்கள் எல்லாத்துக்கும் அவர் ப்ரொவைட் பண்றார், எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும், எல்லா படைப்புகளும் அவரையே நோக்கி கொண்டிருக்குமா. நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவையை அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெரிய தேவையை யார் பூர்த்தி ஆக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க தேவையை பூர்த்தி ஆக்குவதற்கு. எனக்கு வரக்கூடிய அநேக அழைப்புகள் எல்லாம் தொலைபேசியில் ஜபத்துக்கு அழைக்கும் போது கடன் பாரத்துல மூழ்கி போய் அடுத்து என்ன செய்ய தெரியாம சில பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில எனக்கு கால் பண்ணிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கருத்தோட ஜபிக்கிறது உண்டு. எப்படியாக அவருக்கு விடுதலை கூட ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை கொன்னு போட்டுரும், நடபடம் ஆக்கிடும். நிறைய பேர் காலத்துக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுசை முடிச்சுக்கிறாங்க அதனால, கடன் பாரத்தினால. பிரியமானவர்களே, ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு தீர்வு இருக்குது நம்முடைய பிரச்சனைக்கு, ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. ஏழு விஷயம் சொன்னேன், கர்த்தர் திருப்தி ஆக்கணும்னா என்னென்ன பண்ணணும். முதலாவது, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அதை கை கொள்ளணும், செவி கொடுக்கணும், எழுத்து நாம் நிற்க கூடாது. ரெண்டாவது, நாம் பாவங்களோடு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மூன்றாவது, உத்தமமாய் நாம் நடக்கிற போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நாலாவது, ஆலயத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்து ஆலய ஆராதனை பங்கெடுக்கும் போது நம்மை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஐந்தாவது, தேவனையும் தேவ சமூகத்தையும் நாம் வாஞ்சிக்கிற போது, வாஞ்சையோடு தவனத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆறாவது, நாம் தேவனை துதித்து புகழ்ந்து பாடும் போதெல்லாம் கர்த்தரை திருப்தி ஆக்குகிறார். ஏழாவதாக, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், பிளஸ் தம் லார்ட். தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டு பண்ணும். உடைய பிள்ளைகளுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இப்பொழுதே ஒரு விசேஷித்த நன்மை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி, லார்ட் பிளஸ் தம், ஆசீர்வதியும். உடைய கரத்தின் நிழலால் உடைய பிள்ளைகளை மூடும். கர்த்தருடைய ஆரோக்கியம் தருகிற சட்டை விரிக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் தருகிற நன்மையான கரம் உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
0: ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11 மணி, வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல்களை கேட்கின்ற நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்க.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதயத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கீழாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகன் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அப்சதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்களுடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி பிரதர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சௌரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதாதான் இருக்கிறீங்க போல.
0: சிந்தாக்கு இன்னும் சரியான குணமடையல, புதன்கிழமையில இருந்தா நான் மருந்து எடுத்துக்கிறேன், பின்னேரத்துல இருந்து. சோமா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன் ஆகிருவா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நாங்க மண்டாடி கொண்டே இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார்.
0: நன்றி அம்மா. நீங்க போன் எடுத்துருந்தீங்க, இருந்தீங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால எடுக்க முடியாம
1: போயிட்டேன். நீங்க போட்டிருந்தீங்க அதுல, நான் பார்த்தேன்.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமென். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நம்முடைய நாம மகிமையடையட்டும்.
2: உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண்

அனுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும்

0: பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசம் அடைகின்றேன்.
1: ஆமென் ஆமென். ரியமா நன்றி சௌரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென் ஆமென். சுகமா இருங்க.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆமென்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். 6473355596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில். இங்க
0: அப்படியா? பயங்கர வெயிலா?
1: 32
0: வாழ்த்துக்கள்.
1: உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம்

கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை

நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பேன். உண்மையாய் கத்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கத்தரை தேடும் எமக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
1: கொஞ்சமும் குறைய இல்லையா? இப்ப
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
1: குறைஞ்சிருக்கு. நான் சகோதரி வருந்தனைக்கு நான் பாட்டு கேட்கவா
0: பாடுங்க. என்ன பிரச்சனை?
1: இல்ல நான் பாடுறேன் இல்லையா?
0: யார் சொன்னதுப்பா?
1: சொல்ல இல்ல ஏசப்பா பாட்டு
0: மனுஷருக்கே நீங்க தயங்குறீங்க, பயப்படுறீங்க.
1: இல்ல குரல் சரி வருது, இந்த சாகம் சரி வருது. இல்ல
0: சகோதரி
1: சொல்லி தருவா? சரி நான் பாடுறேன். ஓகே. தோத்திரம் அப்பா, தோத்திரம் தகப்பனி, தகப்பனி நன்றி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான். மதிப்பு கூறியவன் நானே, என்று மகள் உடன் நடனமாடுவேன். மதிப்பு

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் நெருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரதர், நன்றி சகோதரி. குரல் வருதில்லை சகோதரிக்கு.
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரதர்,
1: நன்றி அம்மா. ஸ்தோத்திரம், கத்திர ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் அனுப்பில இருக்கிறீங்க?
2: நான் பவளம்மா.
1: பவளம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? பாடுங்கோ. நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
2: நேற்று முந்தினா வேற இல்லையா?
1: நேற்று முந்தினா சுகம் இல்லையம்மா.
2: அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மாவுக்கும் அப்படித்தான் இருக்குது. உங்களையும் நோவாமாவே நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேர்த்த பேரையும் நான் மறக்காமல் சொல்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
2: ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே. அதான் ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன்னு பத்து புள்ளிகள் பார்த்து கொண்டு போங்க. ஆண்டவரே, கால்கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளிக்கொட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழவு கை உழவும். ஆண்டவர் இம்மட்டம் காத்துக்காக இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார்.
1: ஆமென்.
2: குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பாதுகாப்பார். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பி வா இயேசுவையே, நம்பி வாந்தனைகள் புரட்டம் வந்தும் நீவன் தாங்கி நீன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் நீதி தெடுவேன். நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீவன் நேசகோடி என்னை பறக்க நேசரிக்காய் நீதி தெடுவேன். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல இளம்பிடுவாய். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து வெளநடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பியா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஆண்டவரே சோத்திரம்,
1: ஆமென்.
2: நேரத்தை தந்ததுக்கு நன்றி சேர்த்தேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?
3: சுகமா இருக்கிறேன் கத்திட்ட இருவையால. நீங்களும் சுகமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா, பாடுங்க.
3: ஆமேன். கிறிஸ்த நாமமுன்றே மகிமை அடைவதாக.

பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின்

0: வணக்கம்.
1: ஓ சுவம், நான் மாயஸ் கலக்கிறேன். நேற்று புரிய பண்ண எப்படி சுவமா இருக்கு?
0: எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையம்மா, சுவமா இருக்கு. ரிசந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: மறந்துடுங்கோ.
0: ம்,
1: நான் 4 மாதம் கூட இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டேன். குறமான
0: ஹாஸ்பிட்டலில் போய்
1: ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே மாட்டாங்கன்னு நீங்க வாய் திறந்து கேளுங்க.
0: இல்லை கொடுத்துருக்கு, நம்ம அதான் எடுத்து கொண்டிருக்கிறோம்.
1: ஆன்டிபயோட்டிக் எடுத்து டேஸில் கொடுக்க மாட்டாங்க, எங்களோட வயதில் கண்டுட்டு கொடுக்குறாங்களே. அது கொடுத்து தான் முறமான 4 மாதம் ஒரே துணி. அப்போ வேறும் அது ஆண்டவர் விட மாட்டேன். தொடர்ந்து எடுங்க, நீங்களும் முடுங்கோ அவாவும் முடுங்கோ.
0: ஓகே அம்மா, பாடுங்கம்மா.
1: சூத்திரம் ஐயா, நன்றி ராஜா. சூத்திரம் அப்பா, கத்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவே, நான் என்றே பாடுவே. ஆமென்,
0: ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென், வரந்து எடுங்கோ.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்திலே 12:04 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 இலக்கத்திலே உங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12 உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் 12:17, வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise the Lord, Vincent.
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமேன்.
0: நன்றி ஆண்டவருக்கு. ஜெபங்களுக்கு
1: ஜெசிந்தா நல்ல சுகமா வந்த அவ எல்லாம் செய்வா.
0: ஆமா, அவளுக்கு டைம் இருக்குது. இப்ப மருந்து எடுத்துட்டு
1: இருக்கிறான். இப்போ பாடுற நேரமா?
0: ஓ, பாடுற நேரம், பாடுங்க.
1: சரி, அப்ப நான் பாடுறேன். பாருங்க.
0: ஓகே.
1: இந்த பாடல் சர்வலோகாதிப நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலாக இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மாதிரி இந்த பாடலை படிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டுதே தெரியாது. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அவரை துதிச்சு பாடினா தான் அவருக்கு விருப்பம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: பழைய பாடல் எப்பொழுதுமே நல்ல கருத்து செறிவு உள்ள பாடல். பாடுங்க.
1: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதிசகனே நமஸ்காரம், தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம்.

0: தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க் யூ பிரதர்.
1: நன்றி சௌரன், வாழ்த்துக்கள் ஐயா. மிக மகிழ்ச்சி, எங்களுக்கு ஜெபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடங்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமா வேலை இல்லையம்மா. கொஞ்சம் குறைவா இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு 2-3 நாள்ல எல்லாமே ஓகே வந்துடும்.
1: கடவுளே சிறுவதைங்க காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருவோம்மா உங்களுக்கு.
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனில் இருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: போது.
1: எங்களோடு இணைந்திருங்கள், மீண்டும் இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌதரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரெலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌதரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்.

இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்ப பாடலாக வருவது பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்ஹருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

0: கேட்டான்னு.
1: இந்த பாடலை தனது வீடு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சௌரி அவர்கள், பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக

இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல். இது அவர்களுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைத்திலே 12:57 இறுதி பாடலாக தாயார் ரீட்டா மாருடைய விருப்ப பாடல். அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: சோத்திரம் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதை போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க. மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையில்தான் செல்கிறது. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நிகழ்வதில்லை. பக்தனாக யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்லுவதாக இருந்தா கூட, யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்லுவதை போல அங்கு காணப்பட்டாலும் அவர் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங் பார்த்தேன், ஆர்ட் வரைபடம். அதுல ஒரு மரம் விழுந்து கிடக்குது, கீழே. ஆனால் கீழே விழுந்த மரத்தின் மீது 4 மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு காட்சி இங்கு படமாக்கப்பட்டிருந்தது, வரையப்பட்டிருந்தது. அப்படியே கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படியே நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தால் மரணத்திற்கு நேராய், பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா, மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்னா, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நம்பிக்கை. பக்தனாக யோபு அகையாளர் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவரனை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால் அவருக்கு தெரியுது, முடிஞ்சு போயிடும், இனி வாழ்வு இல்லை நினைக்கிற நினைவில் ஆண்டவர் மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை தலைக்க செய்ய அவராலே ஆகும். நம்ம யோசிக்கலாம், சிறுமைப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன், எனக்கு பெரிய காலங்கள் இல்லை, எதிர்காலங்கள் இல்லை, என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரனாகி தாவீது அரசர் சொல்கிறார், ரொம்ப

0: சங்கீதம் 18வது வசனத்தில், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமாக இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார். கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ரெண்டு ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில், ராப்சாக்கு என்பவன் அசிரியா ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர்களுக்கு அசிரியா ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதே, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுது, ரெண்டு ராஜாக்கள் 18வது சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவன் சரி அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவு இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுளுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சுவற்றில் உட்கார வைத்து, அந்த குழந்தைய வா உன்னை பிடித்துக் கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவாராம். குழந்தையை நம்பி குதிக்கும், தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்ள என்று சொல்லு. அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்கு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவை கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வாரு. கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, சுவாசில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தம் இல்லை. நம்பிக்கை, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும், வேற யார் மீது நம்பிக்கை உருவாகக்கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவர் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார். எந்த சூழ்நிலையும் யோபு பக்தராக யோபு சொல்லுகிறது போல, யோபின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையிலே தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாள் கடவுளை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையெல்லாம் பக்தர்கள் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும் எல்லா பிரச்சனையிலும் அசிரியா ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படின்னால் எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள் யார் நமக்கு விரோதமா எழுந்திருந்தாலும் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேரில் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினத்தும் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்கும் போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கார்களோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய கர்த்தர் அனுக்கிறப்ப கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, விடுதலை தாரோம், வழி நடத்துங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை தொழிற்க செய்யும், அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும்னு நான் கத்திருக்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெபநேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிடைத்ததே 1:17. வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

Hey, come on. Are you ready to dance with me? Put your hands together and sing along. வர்ஷப்பரி லைஃப் எப்பொழுதும் வச்சுதாங்க, அது வச்சு மேல வச்சுதாங்க.

0: நேரம் கலையத்திலே 1:55 நிமிடம். இது வேதாகமம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13 அதிகாரங்கள், ஏசாயா 37 அதிகாரம், 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நன்றி. நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால், நீ சிலோ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கிலியாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேஹேமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பார் ஆக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து, திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும், திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ள

தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனப்பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு ரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறதோ பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விளப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரெத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வைத்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் இங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் இவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவளுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரொருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்ஸின் குமாரனாகிய எசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய
அசிரியா ராஜாவாகிய செனகெரிபின் நிமித்தம்

நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து துசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகல்களை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலுமிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி
அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவோகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கமுள்ளவர்களும், சகோதர சிநேகமுள்ளவர்களும், மன உருக்கமுள்ளவர்களும், இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் ஆவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா புயலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். அந்த புயலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கு நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாண்டியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்பு விப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தது தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும்.
முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிராணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, கொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சௌரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya,
3: 416-291-9148. உண்டாவதாக கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 வெள்ளிக்கிழமைக்கான பின்மாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை காலை 13 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 10:14 பாகை செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய மிக கூட்டத்துடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்கிறோம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இவாஞ்சலிஸ்ட் பீலா டான் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கலையத்திலே 10 மணி 1 நிமிடம். சகோதரி,
1: ஒரு
0: வாரமா கொஞ்சம் சுகம், எனக்கு பரவாயில்ல. ஜெசந்தாவுக்கு இன்னும் சுகம் பெறையில பரவாயில்ல, முதல் விட
1: பெற்றதா இருக்கு.
0: தொடர்ந்து ப்ரே பண்ணி கொடுங்க. சரி, இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று புலம்பல் 3:25 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் அவரை யாரையெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, அவர்கள் அவரை வாஞ்சித்து நாடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில கூட யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், எஸ்ரா 8:22 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எஸ்ரா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. முதலாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அருளி செய்யும் ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவருடைய கரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. அவருடைய கரம் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்யாது. இந்த சத்தியத்தை தான் நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 நாம் இப்படி வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் கூட ஒருவேளை பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 31:19 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, என்ன உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார்? இந்த சங்கீதம் 34:10 நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாத ஒரு நன்மையை கர்த்தர் அருளி செய்கிறவரா இருக்கிறார். இந்த சங்கீதம் 31:19 நாம் பார்க்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு பெரிதான நன்மையை அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருளி செய்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து நம்மை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி ஒரு 2 காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஏசாயா 41:17 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். அப்படி சிறுமை பட்டவர்கள், எளிமையானவர்கள், துன்பப்பட்டவர்கள், உதவி அற்றவர்கள், அவர்களை தான் நாம் எளிமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்கள், உதவி பெறுகிறதற்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், உதவியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள், அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய நாவு தாகத்தால் வரலும் போது, அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களுக்கு இருக்கும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில, துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலையில, அப்படி உதவியற்ற ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகார் அந்த காரியத்தை நாம் இதற்கு உதாரணமாக நாம் எடுக்கலாம். இஸ்மவேலை கூட்டிக் கொண்டு அந்த வனாந்திரத்துல அவள் போய் தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டாமல் தூரத்துல அம்பேகிற தூரத்துல அவள் நிற்கிறார். ஆனாலும் பார்த்தா வனாந்திரத்துல தண்ணீர் இல்லை, தண்ணீர் தீர்ந்து போய் விட்டது, ஒன்றும் அங்கே வாய்ப்பில்லை, அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கு அவள் அழுகிறாள். ஆனால் கர்த்தரோ பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணி அவனுடைய தாகத்தை தீர்த்து அவனை பெரிய ஜாதியாக்கினார், அவனை கைவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி ஈசாக்கை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினாரோ அதே போல் இஸ்மவேலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர்களுடைய தேவையை அவர் சந்திப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் எதை செய்து கைவிடாது இருப்பார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 42:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், அவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறாராம். குருடருக்கு அவர்கள் போகிற பாதை என்னது என்பது தெரியாது. யாராவது ஒருவர் அவர்களை கைகளை பிடித்து அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். எந்த பாதை வழியாய் போகிறோம், என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அந்த குருடரை ஒருவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சேவை. குருடருக்கு தெரியாது எங்கே இருள் இருக்கிறது, எங்கே வெளிச்சம் இருக்கிறது. அவர்களுக்கு அது இருள் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, ஒன்றுமே தெரியாது. கோணல் எங்கே இருக்கிறது அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை அழைத்து கொண்டு போகிறவர்களுக்கு அது தெரியும். ஆகவே அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் போய் அவர்கள் கோணலை செவ்வையாகவும் இருளை வெளிச்சமாகவும் ஆக்குவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் அவர் நம்மை பார்க்கும் பொழுது, நம்ம ஒருவேளை நம்ம குருடர்களாய் நாம் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, என்னுடைய நான் கடந்து போகிற பாதை என்னது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கலாம். ஆனால் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை, நமக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த காரியங்களை உனக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்ல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருளாய் காணப்படலாம், ஒருவேளை கோணலா எல்லா காரியமும் கோணலும் மாறுபாடுமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு, நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்பாக போய் அவர் கோணலை செவ்வையாக்குகிற தேவனாயிருக்கார். இந்த காரியங்களை அவர் நமக்கு செய்து நம்மை அவர் கைவிடாத தேவனாக இருப்பார். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் 2:24 நாம் வாசிக்கலாம். 2:24 யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நான் சங்கீதம் 40:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், கர்த்தர் அவர்களை சந்தோஷப்படுத்துவார். அதை நாம் பார்க்கும்போது அதற்கு உதாரணமாக நாம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறதை அவன் கேள்விப்பட்ட போது அவன் யூதா ஜனங்களை எல்லாம் அவன் கூட்டி ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் வருகிறார்கள். அதான் நான் பார்க்கிறோம் 3-4 வசனங்களிலே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்படியாக அவர்கள் கர்த்தரை அவர்கள் தேட வந்தபோது அவர்கள் ஒருமித்து அந்த இடத்துல கர்த்தரை தேடும் போது அவர்களுக்கு தீர்க்க தரிசினாலே ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவன் பலப்பட்டு அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். எங்களுக்கு பலனில்லை, இத்தனை திரளான கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு எதிர்த்து நிற்க பலனில்லை, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்ட அந்த யோசபாத் பாடகரை முன்பாக நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுதே அங்கே அவன் போய் யுத்தம் பண்ணவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த 3 ராஜாக்களும் அந்த ஜனங்களும் அவர்களுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை 3 நாளாய் இந்த யூதா ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இழைப்பாறுதலை அந்த யோசபாத்துக்கு கர்த்தர் அந்நாளிலே கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். பாருங்கள், அந்த யோசபாத் அந்த நேரத்துல அந்த விக்கட்டான ஒரு சூழ்நிலையில கர்த்தரை அவன் தேட ஒருமுகப்பட்டதுனால கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாய் யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவருக்கு முன்பாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். முதலாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளி செய்கிறாண்டவராயிருக்கிறார். குறையாத நன்மை, பெரிதான நன்மையை அருளுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை. அவர் தேவைகளை சந்தித்து அவர் கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் நமக்கு இன்னும் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர் நம்மை கைவிடாதிருப்பார். மூன்றாவதாக, கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார், நம்மை அவருக்கு கலிகூற செய்வார், யுத்தமில்லாத இழைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே இந்த நாளில நாம் தியானித்த அந்த வசனத்தை ஒரு விசை கூட நாம் திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உன்னுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று தாவீது சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஜெப வேளைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் குதிக்கிறோம் கர்த்தாவை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உண்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க தகப்பனே. அப்பா, உண்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை அருளி செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவர், உண்மை தேடுகிறவர்கள் உடைய கரம் நன்மையா இருக்கிறது என்று பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை நீர் கட்டளையிட வேண்டுமா என்று செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகவே ஆண்டவரே, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சுவாமி. யாரெல்லாம் ஆண்டவரே உண்மை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தாவினை கைவிடாதிரும் சுவாமி. கர்த்தாவே, ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்கும் சுவாமி. ஆண்டவரே, கோடலை நீர் செவ்வையாக்கும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வளரும் போது கத்த நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து கத்தாவே அவர்களை கைவிடாது இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உங்களை தேடுகிறவர்களை மகிழ பண்ணுகிற தேவன். எப்படி யோசபாத்துக்கு கத்தாவே யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதல் கட்டளையிட்டீரோ, அப்படியாய் கத்தாவே உங்களுடைய சமூகத்தை நாடி தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் கர்த்தாவை எப்படி யோசபாத் ஆண்டவரே தான் பாடகரை நிறுத்தினான் என்று பார்க்க அவர்கள் துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தாவே அவர்களுடைய எதிரிகள் வெற்றுந்து உளுந்தார்கள் என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படியாக கர்த்தாவைகளை வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உமை குதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதித்து ஆண்டவரைகளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கத்த நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் எந்த இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுவாமி ஆண்டவரே என்ன தேவையோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அப்பா வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே என்ன பிரச்சனையா இருந்தாலும் சுவாமி அதையெல்லாம் கத்த நீக்கி போடுங்க அப்பா ஆண்டவரே. விசேஷமா இந்த நாள்ல வின்சென்ட் பிரதருக்காகவும் ஜெசிந்தா சிஸ்டருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்ல கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் நன்மையாய் ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உச்சந்த அலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகள் இயேசுவின் நாமத்துல பலனை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்துல பாய்ந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. தடவுகளால் சுகம் மானியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பா. உண்மை தேடுகிற ஜனங்கள் கர்த்தாவே, இதோ கர்த்தாவுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தா கத்த தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கத்த தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, ரெண்டு பேரையும் கத்த தொட்டு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தாவே நீ மாற்றி போடுங்கப்பா. தெய்வீக சுகத்தை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டளடுகிறோம் கர்த்தாவே அப்பா. அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரால். ஊழியத்துக்கு கர்த்தாவோட உடல் பலவீனங்கள் தடைய இராதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே உற்சாகத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முழு மனதோடு கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை தத்துவத்தை ஆண்டவரே நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் என்னென்ன கஷ்டத்தோடு வேதனையோடு ஆண்டவரே பாடுகளோடு உபத்திரவங்களோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கர்த்தாவே நீர் நன்மையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை கைவிடாமல் கர்த்தாவே நீர் அவர்களை மகிழ பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை புகழ்ச்சி கீர்த்தி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். நன்றி சௌரி, நல்ல ஆசீர்வாதமான செய்திக்காகவும் கருத்தோடு ஜெபித்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வருகின்ற எமது ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ
0: தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழிச்சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களை, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
2: நேரம் கலையத்திலே 10:22 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து 10:30 ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.

அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது.

என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்பே ஓடி வருவோம், உம்முடைய பாதம் சரணடைகிறோம். தகப்பனே, எங்கள் உயிருள்ள மட்டும் உமக்காக வாழ எங்களை முற்றிலும் எங்களை சமர்ப்பி

0: நேரம் கலையத்திலே 10:32 வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தையில் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நமக்கு வாழ்வை அளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்வின் தோல்விகளுக்கு சரியான விதத்தில் பதில் கிடைக்க வேண்டுமானால், அந்த பதில், அந்த முற்றுப்புள்ளி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய வாக்கில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடித்து கொண்டால் அந்த வார்த்தை அவனை மிக நேர்த்தியாய் நடத்துகிறது. அவன் வழி விலகி போய் விடாமல் அந்த வார்த்தை வளமான பாதையில நலமாக அந்த மனிதனை நடத்துகிறது. உங்களுடைய வாழ்வில பல்வேறு சோதனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் தோல்விகளும் மன சஞ்சலங்களும் உங்களை சுற்றி இருந்து உங்களை வேதனைப்படுத்தலாம். அன்பு தெய்வ மக்களே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன். உடைய வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரும் ஆதாரம். நமக்கான பலன் எல்லாம் அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் மேன்மையானவைகளை செய்கிறார், மகத்துவங்களை செய்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்ப பிரசன்னமும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்களுடைய வாழ்விலே நேர்த்தியாய் நிறைவேறட்டும், சம்பவிக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருள் நிறைந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், என் ஆண்டவருடைய மகத்துவமான தெய்வீக வல்லமை உங்களுக்கு பரிபூர்ணமாய் துணையாய் இருந்து உங்களை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நான் ஒவ்வொரு நாளும் வழக்கமாய் சொல்வது போல சொல்லுகிறேன். ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். வாக்கு தத்தங்களை நாம் சிந்திக்கும் போதே நமக்குள்ள ஒரு பரவச உணர்வு வருகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அந்த வாக்கு தத்தங்கள் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தேவ மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கிறது. ஆண்டவர் அதே வார்த்தையை கொண்டு இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடுகிறார், இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் என்பது நம்முடைய வாழ்விலே இன்னும் கூடுதலான ஆவிக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. என்றைக்கோ யாருக்கோ சொல்லப்பட்ட வாக்கு தானே பிரதர், அந்த வார்த்தை எப்படி எனக்கு பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் வேதம், அதுதான் வேதத்தினுடைய மகத்துவம். இது 1600 ஆண்டுகளிலே ஏறத்தாழ 40 தேவ மனிதர்களை பரிசுத்த ஆவியானவர் மறைத்து அவர்கள் ஊடாக பேசி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற மிக பெரும் பொக்கிஷம். 66 புத்தகங்கள், 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்டது ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்குள்ளாக. என்ற போதிலும் இந்த கருத்துக்கள் ஒருமித்த கருத்தாக இருப்பதற்கான காரணம் என்ன? நான் சொன்ன அந்த 40 தேவதாசர்களும் மனிதர்களும் தேவனுடைய ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் 40 பேர் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். இந்த 1200 ஆண்டுகளிலே துவக்க காலங்களில் வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், மத்திய காலத்திலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இடைப்பட்ட காலத்திலே முந்தியோ பிந்தியோ பின்பு முடிவின் காலங்களிலே வாழ்ந்தவர்கள் கொஞ்சம், இப்படி பல்வேறு காலங்களில் அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆண்டு கொண்டது நிமித்தம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்று கொண்டு முரண் இல்லாமல் மிக அழகாக நம்முடைய கரங்களிலே வேதமாகி தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக பெரும் விந்தையும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான விடயம். ஆகவே அன்பிற்குரிய தெய்வ மக்களே, இந்த வாக்கு தத்தங்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த வாக்கு தத்தங்கள் யாருக்காக எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை நாம் அறிந்து அதை புரிந்து கொண்டு நாம் வாசிக்கின்ற போது நமக்கு பரவசம் உண்டாகிறது. சொல்கிற அதே வேளையில அதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறுமா என்று கேட்டால் நிச்சயம் நிறைவேறும். அதற்குத்தான் நாம் அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தின் முன்னே பின்னே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும். நிபந்தனைகளை கவனித்து நாம் சென்றால் எப்படி இந்த வாக்கு தத்தத்தினாலே அக்கால மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்களோ, அக்கால மக்கள் திருப்தி அடைந்தார்களோ, அதுபோல இக்காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் மிகப்பெரிய திருப்தி அடைய முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். சரி, இன்றைய வாக்கு தத்தங்களை சொல்லிருங்க பிரதர் என்று நீங்கள் உணர்வதை நான் உணர்ந்து வாக்கு தத்தத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன். என்ன வாக்கு தத்தம் இது என்றால், எரேமிய தீர்க்கதரிசன ஆகமம் 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என்னுடைய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் கொடுக்கிற நன்மையினாலே அவர்கள் திருப்தியாவார்கள். நன்மைக்காக இங்கும் அங்கும் ஓடி அலைய மாட்டார்கள். நன்மை இல்லை என்று பலவிதமான லௌகிக யுக்திகளை தங்களுடைய கையில் எடுத்து செயல்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் மக்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாகவே என் நன்மையினால திருப்தி ஆவார்கள். என் நன்மை அவர்களுக்கு கிடைப்பதனாலே எல்லா விதத்திலும் திருப்தியோடும் எல்லா விதத்திலும் மன ரம்யத்தோடும் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். இந்த அற்புதமான நாளிலே உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய ஜீவிதத்திலே அருளாதர இயேசு கிறிஸ்து அற்புதமாக உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய வாழ்வில மிகப்பெரிய நன்மையையும் அவர் கொடுக்க முடியும். அன்பான தெய்வ மக்களே, இந்த நாளிலும் விசேடமாக கர்த்தருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நன்மையினாலே நாம் திருப்தியாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை கவனிக்கப் போகிறோம். மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னுடைய நன்மையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். நீங்கள் என் ஜனங்கள் அன்பானவர்களே, நீங்கள் என் பிள்ளைகள். ஆகவே நான் என்னுடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது சரி, தேவன் நன்மை நன்மையினாலே திருப்தியாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதும், அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுத்து வாழும் போதும் நம்மை நன்மையால் தேவன் நிரப்புவார் என்று ஏராளமான வசனங்கள் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம், யாத்திர ஆகமம், இன்னாக உபாகமம் போன்ற பகுதிகளிலே கற்பனையை கடைபிடித்து நடப்பதினால், கட்டளைக்கு கீழ்ப்படிவதனால், செவி கொடுத்து வாழ வதினால் தேவன் திருப்தியாக்குவார் என்று பல இடங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் திருப்தியாக வாழ்வதற்கு நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுகிறோம், தேவனுடைய கற்பனைகளை மறந்து விடுகிறோம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதில்லை, தேவனுக்கு எதிர்த்து நாம் செயல்படுகிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவனுடைய அந்த செயல்பாட்டிற்கு நான் உடன்பட்டு அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நான் பிரயாணம் செய்யாமல் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். உங்களுக்காக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது, லேவியர் ஆகமம் 25:18-19, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து கற்பனைகளின்படி நடந்தால் நாம் சுகமாய் குடியிருப்போம், கனிகளால் திருப்தியாக என்று சொல்கிறார். இதற்கு அடுத்த அதிகாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. 26:5 திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். யாருக்கு இந்த பிளெஸிங் என்று முன்பதாக கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 3வது வசனம் சொல்கிறது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவங்கதான் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனைகளை கை கொண்டு நடப்பது என்பதோடு அவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தாள். இது குறித்தும் சங்கீத புத்தகத்திலே வாசிக்க முடியும். சங்கீதம் 81:16, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம திருப்பி வாசித்து பார்த்தோம்னா, சங்கீதம் 81:11-12 இப்படி சொல்கிறது, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேலினை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். எனக்கு செவி கொடுக்கல, அவங்களுடைய சொந்த வழியில அவங்க போனாங்க. எனக்கு செவி கொடுக்காம, என் கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்காம, எனக்கு இஷ்டமானது செய்யாம அவங்க சொந்த இஷ்டத்தின்படி சொந்த யோசனைபடி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி திருப்தி கொடுக்க முடியும்? ஆனாலும் கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களை திருப்தி ஆக்குகிறார். ஆக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் பிரதர். ஒரு மாதிரி செத்த வாழ்க்கையா இருக்குது வாழ்க்கை, நடபணமா இருக்கிறேன். ஏன் தான் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோமோன்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இந்த உலகத்தில் இருக்கிற செத்து போயிலான்ற அந்த எண்ணம் தான் எனக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற என் அன்பான சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியா வைப்பேன். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கட்டளைகளை பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தை கவனியுங்கள். அருமையான ஒரு சகோதரி பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்த வசனங்களை கேட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. பிரதர், நீங்க சொல்றது போலலாம் செய்யறேன் பிரதர், ஆனா இன்னும் இது நடக்கலையே, எனக்கு ஏன் தெரியலையே. ஆல்மோஸ்ட் அந்த சகோதரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எனக்கு அந்த செய்தியை குறித்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் சொல்வது என்னவென்றால், அப்படி பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில கத்தர் பெஸ்டா தருவாரு. ஒருவேளை தாமதிக்கலாம், உன் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் நினைச்சது போல உடனே ஆண்டவர் செய்யல, நான் நினைச்சது போல நடக்கல, நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல தீமை எதையும் செய்ய மாட்டாரு. ரொம்ப சிறப்பான ஒன்று உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. தி பெஸ்ட் என்னவோ அதைத்தான் அவர் கொடுப்பார். தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கீங்க இல்லையா? இப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்து வேண்டிக் கொள்வதற்கு சிறப்பானதை, நன்மையானதை, உயர்ந்ததை கொடுக்கறது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். நாம பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகனுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், என் மகளுக்கு இது இது காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நானே நினைக்கும் போது, அந்த நல்ல தகப்பன் உங்களுக்கா எனக்காக சிறப்பானதை அவர் வச்சிருப்பாருன்னு நீங்க நம்புறது இல்லையா? அந்த நம்பிக்கையோட இருங்க. நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் மிகவும் திருப்திகரமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். சரி, இரண்டாவது நான் திருப்தி ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குது. பல நேரங்கள்ல நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் நம்முடைய மீறுதலும் தான் நமக்கான பிளெஸிங்ஸ, நமக்கான ஆசீர்வாதங்களை அது தடுத்து போட்டுருது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யல, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறேனே, இவ்வளவு ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்கிறேன், எல்லா நம்பரையும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய எல்லா நம்பரையும் குறிச்சு வச்சு பாஸ்டர்ஸ்ட நான் ஜெபம் பண்ண கேட்கிறேன், எல்லா பாஸ்டரும் ஜெபிக்கிறாங்க, ஏதாவது ஒரு பாஸ்டர் மூலம் ஒரு அற்புதம் நடந்துருட்டுமேன்றதுனாலதான். அப்படிலாம் இல்லை. நீங்க தனிப்பட்ட விதத்துல நீங்களுக்கு போனே பண்ண வேண்டாம், எங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்க வேண்டாம். நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போய் முறையில் ஒரு முழங்கால் போட்டு உங்களோட லைஃப்ல என்ன குறை இருக்குது, உங்களுடைய கான்சியஸுக்கு எதிராக நீங்க என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கீங்க, தேவனுக்கு எதிரான காரியங்கள் என்ன, தேவனுக்கு பிடித்தம் இல்லாத பாவ காரியங்கள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதை சரி பண்ணிட்டாவே நீங்க திருப்தி ஆயிடுவீங்க, கடவுள் உங்களை திருப்தி ஆக்குவார். 103 சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். 103 சங்கீதத்துல 5 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. யாரை திருப்தி ஆக்குறார் அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா 3 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து. அக்கிரமம் மன்னிக்கப்படாதவர்களுடைய பிளஸிங்ஸ் என்னன்னு வரிசை சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் நன்மையினால திருப்தி ஆக்குவது. உங்களை தேவன் நன்மையினால திருப்தி ஆக்க வேண்டும்னு விரும்பினா உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும். படுத்த படுக்கையில சுகத்தில் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா எழும்பி நடக்கிறது மாதிரி இருக்குது, மறுபடியும் படுத்த படுக்க. இப்படிதான் அந்த திமிர்வாதக்காரன் தான். அந்த திமிர்வாதக்காரனே 4 தூக்கிட்டு வந்து இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஜனத்திரல் கூடியிருந்ததுனால மேற்கூடைய பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. அப்படி விசுவாசத்தை கத்தர் பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த திருப்தியற்ற நிலை, சுகத்துல திருப்தி இல்லை, காரணம் இவனுடைய பாவம். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அதன் பிறகுதான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிற போது, நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுகிற போது நமக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்குது. 3 திருப்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பிரதர் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உத்தமமா நடக்கிறவங்க எப்போதும் திருப்தியா இருப்பாங்க. உத்தமம்னா என்ன? மைண்ட்ல வந்து மனசுல வந்து ஒரு கில்ட்டி இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அவங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்களை திருப்தியா கத்தர் வச்சிருப்பார். 37 சங்கீதத்துல 19 வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலம் வரும்போது திருப்தியா இருப்பாங்க, அவங்க லைஃப்ல வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 சொல்லுது பாருங்க, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கு இருக்கும். உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவன் திருப்தி அடையும்படி, எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். நம்ம உத்தமமா இருக்கிறோமா? 101 சங்கீதத்துல தேவரீர் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க, என் வீட்டுல உத்தம இருதத்தோட நான் காத்திருப்பேன்னு சங்கீதக்காரன் பாடுறான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார்னு ஒரு வசனம் இருக்குது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இவ்விடத்திலிருந்து அவனை நோக்கி பார்க்கிறது என்று 4வது புத்தகத்துல வாசிக்கிறோம். சோ உத்தமமா இருக்கிறவங்க லைஃபை பாருங்களேன், அவங்க லைஃப்ல எல்லாமே திருப்திகரமா இருக்கும். சோ உங்க மனசாட்சி எதெல்லாம் குத்துது, உங்க மனசாட்சி திருப்தியாக கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதெல்லாம் எடுங்க, வெளியில எடுத்து இந்த மனசாட்சியை கிளியர் பண்ணுங்க. மைண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மனசாட்சியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் ரொம்ப ஜெயமா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வாசித்தேன். கத்தோலிக்க குருவானவர் சாமியார் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். உள்ள இருக்கிற கண்டென்ட் வெவ்வேறா இருந்தாலும் அந்த டாபிக் எனக்கு இன்னைக்கு மறக்கல. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ரொம்ப காலம் அதை குறித்து நான் யோசித்தேன். உண்மை அதுதான்,

இருதய நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து நாம் வேண்டிக் கொள்வதை அவரால் நாம் பெற்றுக் கொள்வோம் என்று எழுதுகிறார். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியிலிருந்து தீர்க்காதிருந்தால், நம்ம மனசு நம்மளை குற்றவாளி தீர்த்திடக்கூடாது, என் மனசு கில்ட்டியா இருக்கக்கூடாது. சோ கில்ட்டி கான்சியஸுக்கு நான் விலகி எப்போதும் உத்தமமான மனதோடு உடையவனாக நான் இருக்கும் பட்சத்துல என் வாழ்க்கை முழுவதும் திருப்தியா இருக்கும். மூணாவது நாலாவது விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஒரு நாட்டம் வச்சிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நம்ம போகும்போது ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய லைஃப்ல நிறைய மாற்றம் நடக்குது. அது இல்லைன்னு சொல்லல. இப்போ இந்த டைம் வந்து COVID-19 ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியல, நிறைய டிராபேக்ஸ். கடந்த 2 வாரங்களாக நம் வீடுகளில் இருக்கிறோம். லாஸ்ட் இயர் மெனி வீக்ஸ் மெனி மந்த்ஸ் நம்ம எந்த சர்ச்சுக்கும் போக முடியல, எல்லாமே லைவ்ல தான் ஆராதனையில் அட்டன் பண்ணோம். இப்போ மறுபடியும் அகெயின் அதே நிலைமை வந்துருச்சு. நமக்கு 2 வாரங்களா சண்டே சர்வீஸ் இல்லை, லைவ் ப்ரோக்ராமை நம்ம அட்டன் பண்ணுறோம். எவ்வளவு லைவ் ப்ரோக்ராம்ல நம்ம அட்டன் பண்ணாலும் நம்ம எல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல வந்து தேவாதி தேவனை துதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயத்தில் பொது இடத்துல அப்படி துதிக்கும் போது அங்கே ஒரு நன்மை விளங்குகிறது. ஒரு சங்கீதக்கார ஒரு வசனத்தை இப்படி சொல்றான், 65வது சங்கீதத்தில் 4வது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அந்த தேவனுடைய வீட்டுல என்னெல்லாம் இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது. என் வீடு சகல ஜனங்கள் ஜப வீடு எனப்படும். அவர்களை எங்க வீட்டில் கொண்டு வந்தவர்களை மகிழ பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் அழுதுகிட்டே இருந்தா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மலடி என்று பேர் அவளுக்கு இருந்ததுனால், அழுது கொண்டிருந்தாள், விசனத்தோடு இருந்தாள். ஆனால் ஆலயத்துக்கு போன போது அங்கே சாமுவேல் என்ற அந்த அருமையான நன்மையை அவள் பெற்றுக்கொள்ளும்படியான வார்த்தை அவளுக்கு கிடைத்தது. ஆலயத்துல நன்மை இருக்குது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றான். 122வது சங்கீதத்துல முதல் வசனத்துல அப்படி தேவனுடைய ஆலயத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தோடு நீங்க நெருங்கி இருக்கும் போது, ஆலய ஆராதனைகளை பங்கு பெறுகிற போது, அன்பானவர்களை, நீங்க திருப்தியா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் உருவாகும், உள்ள மன நிறைவு உண்டாகும். 5வது, தேவன் மேல, தேவ சமூகத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். த டிசையர், தேவன் மேல எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறோம், வாஞ்சையா இருக்கிறவங்களை, தாகமா இருக்கிறவங்களை அவர் நன்மையால் திருப்தியாக்குகிறார். 107வது சங்கீதத்துல ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நன்மையால் நிரப்புகிறார். அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். 145வது சங்கீதத்துல 16வது வசனம் இப்படி சொல்கிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன். இந்த திருப்தி ஆகணும்னா எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், டிசையர் இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை நான் தருவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார் ஆண்டவர். சோ எனக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எந்த அளவுக்கு நான் தேவன் மேல் தாகம் வைக்கிறேன், எந்த அளவிற்கு தேவன் மேல் விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாஞ்சையோடு தேவனை தேடுங்கள், கருத்தோடு தேவாதி தேவனுடைய முகத்தை பாருங்கள். நீங்க வாஞ்சியா இருக்கீங்களான்னு பார்ப்பார் ஆண்டவர். எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், உங்களுக்கு தான் கொடுப்பார், நமக்கு தான் கொடுப்பார். வாஞ்சையோடு கதறுங்க. அந்த காலத்துல பழைய பாடல் பாடுவோம் இல்லையா, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரனுடைய பாடல நம்ம பாடல் வரிகளாக அதை ராகத்தோடு பாடியிருக்கிறோம். அந்த மான் எப்படி தண்ணீரை வாஞ்சித்து கதறுதோ அதே போல நம் தேவனை வாஞ்சிக்கிற போது தேவன் நம்மை அழகாய் திருப்தியாய் நடத்துகிறார். 5வது 6வது, நம் திருப்தி ஆவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, சங்கீதம் 63:5 நாம் இப்படி வாசிக்கிறோம், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புல உதடுகளால் உம்மை போற்றும். என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் உம்மை போற்றும். இந்த திருப்தி வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சங்கீதக்காரன் பாடுறான். 3வது வசனம் 4வது வசனத்துல அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க, அவரை போற்றுங்க. இந்த சங்கீதத்தில் இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது 3-4 வசனங்களை பாத்தீங்கன்னா அவரை துதிக்கணும்ன்றத அவன் முக்கியப்படுத்துறான். துதித்தலே தகும், துதித்தலே தகும். துதித்தல் எவ்வளவு இன்பமானது, துதிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மேன்மையானது. கர்த்தரை துதிச்சு கர்த்தரை புகழ்ந்து நீங்க பாடும்போது கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார், நன்மையால் திருப்தியாக்குகிறார்.
உங்களுடைய வாழ்நாள்.

0: எல்லாம் நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு உதவி செய்வார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா கர்த்தரை துதிங்க. உடைய தோல்விகளுக்கு நடுவில், உடைய பலவீனத்துக்கு நடுவில், உடைய சுகவீனத்துக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் கர்த்தரை துதிங்க, ஆண்டவர் துதிங்க. கர்த்தர் நன்மையால நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். தொழுமரத்துல காலு கையில மாட்டப்பட்டிருந்த போதிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சாங்க. ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு சிறைச்சாலையில, மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இப்போ ஆறாவதா நாம் தேவனை துதிக்கும் போது நாம் திருப்தி அடைகிறோம். ஏழாவதா தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். எல்லா வழியும் அடப்பட்டுருச்சு, நான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்குன்னா ஒரே ஒரு வழி, தேவாதி தேவனை நோக்கி பார்க்கிறதா. அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி என்னை கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிறார். 91 சங்கீதம் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கான சங்கீதம். ஒரு ப்ரொடெக்ஷனை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பை குறித்து நமக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. பல தருணங்களிலே இந்த சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம். மனப்பாடம் பண்ணு கூட பண்ணிருக்கலாம் ஓய்வு நாள் பாடசாலையில. இந்த 91 சங்கீதத்துல கடைசி வசனத்தை பாருங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். ஏதோ இப்போ அவனை திருப்தியாக்குவதில்ல, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்றாரு. சோ தேவன் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். யாருக்கு இதை செய்கிறான்னு சொன்னா அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், என்ன நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு முதல் வசனம், அதாவது 15 வசனம் சொல்லுது, 91:15. இப்ப தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே போல சங்கீதம் 105:40 இப்படி சொல்கிறது, கேட்டார்கள் அவர் காடைகளை வரப்பணினார், வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வனாந்திரத்துல என்ன கேட்டாங்களோ அதை ஆண்டவர் கொடுத்தார். கூப்பிடுகிற போது, ஜெபிக்கிற போது அவர் ப்ரொவைட் பண்றார் நமக்கான நன்மைய, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு ப்ரொவைட் பண்றார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நமக்கு இறுதியில எல்லா வழியும் அடப்பட்டுச்சுன்னா அவர் தான், அவர் நினைச்சாருன்னா நம்மளை திருப்தி ஆக்கிடுவார், அவர் நினைச்சாருன்னா நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இன்னும் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். 145:16 வசனங்கள், எல்லா ஜீவன்களின் கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறேன். இந்த பறவைகள் பாருங்க, மிருகங்கள் எல்லாம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்குமா, அவரை நோக்கி பார்க்குது எல்லா ஜீவனும், அவர் எல்லாத்தையும் திருப்தியாக்குறார். யோசித்து பாருங்களேன், எவ்வளவு கோடிக்கணக்கான பட்சிகள் இருக்குது, பறவைகள் இனம், எத்தனை கோடிக்கணக்கான மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் மச்சங்கள், எல்லாத்துக்கும் அவர் ப்ரொவைட் பண்றார், எல்லாத்துக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். எல்லாரும், எல்லா படைப்புகளும் அவரையே நோக்கி கொண்டிருக்குமா. நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது நம்முடைய தேவையை அவர் ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், இவ்வளவு பெரிய தேவையை யார் பூர்த்தியாக்க முடியும் நினைக்கலாம், அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் உங்க தேவையை பூர்த்தியாக்குவதற்கு. எனக்கு வரக்கூடிய அநேக அழைப்புகள் எல்லாம் தொலைபேசியில ஜெபத்துக்கு அழைக்கும் போது கடன் பாரத்துல மூழ்கி போய் அடுத்து என்ன செய்ய தெரியாம சில பிள்ளைகள் தத்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில எனக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப கருத்தோட ஜபிக்கிறது உண்டு, எப்படியாகிடும் அவருக்கு விடுதலை கூட ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனை இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனை கொன்னு போட்டுரும், நடபடம் ஆக்கிடும். நிறைய பேரு காலத்துக்கு முன்னாடி தங்களுடைய ஆயுசை முடிச்சுக்கிறாங்க அதனால, கடன் பாரத்தினால. பிரியமானவர்களே, ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு தீர்வு இருக்குது நம்முடைய பிரச்சனைக்கு, ஒரு தீர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார், அவரை நோக்கி பாருங்க. 7 விஷயம் சொன்னேன், கர்த்தர் திருப்தி ஆக்கணும்னா என்னென்ன பண்ணணும். முதலாவது, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கணும், அதை கை கொள்ளணும், செவி கொடுக்கணும், எழுத்து நாம் நிற்க கூடாது. ரெண்டாவது, நாம் பாவங்களோடு இருக்கக்கூடாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மூன்றாவது, உத்தமமாய் நாம் நடக்கிற போது நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நாலாவது, ஆலயத்தோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்து ஆலய ஆராதனை பங்கெடுக்கும் போது நம்மை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். ஐந்தாவது, தேவனையும் தேவ சமூகத்தையும் நாம் வாஞ்சிக்கிற போது, வாஞ்சையோடு கவனத்தோடு இருக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆறாவது, நாம் தேவனை துதித்து புகழ்ந்து பாடும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். ஏழாவதாக, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை திருப்தியாக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். லார்ட், ஐ பிளஸ் தம் லார்ட். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் மாறட்டும், நிறைவு உண்டு பண்ணும். உம்முடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இப்பொழுதே ஒரு விசேஷித்த நன்மை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி லார்ட், ஐ பிளஸ் தம். ஆசீர்வதியும், உம்முடைய கரத்தின் நிழலால் உம்முடைய பிள்ளைகளை மூடும். கர்த்தருடைய ஆரோக்கியம் தருகிற சட்டை விரிக்கப்படுவதாக, ஆசீர்வாதம் தருகிற நன்மையான கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் வரட்டும். ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட், அவர்களே மிகவும் ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் காலையிலே 11 மணி. வெள்ளிக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல்களை கேட்கின்ற நேரம்.
2: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்க.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கீழாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இறுதியத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகன் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அவசதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமீன்.
0: ஆமே. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் சகோதரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதா தான் இருக்கிறீங்க போல.
0: சிந்தாக்கு இன்னும் சரியான குணமடையல, புதன்கிழமையில இருந்தா நான் மருந்து எடுத்துக்கின்ற பின்னேரத்துல இருந்து சும்மா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன் ஆகிருவா. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நாங்க மண்டாடிக்கொண்டே இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார்.
0: நன்றி அம்மா. நீங்க போன் எடுத்திருந்தீங்க இருந்தீங்க, நான் ஹாஸ்பிடல்ல இருந்ததுனால எடுக்க முடியாம போயிட்டு.
1: நீங்க போட்டிருந்தீங்க அதுல, நான் பார்த்தேன்.
0: நன்றி அம்மா, பாருங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமென். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நம்முடைய நாமமாய் அடையட்டும். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன், அவமானமடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானமடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீ

நானுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தில் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தில் என்றும்

0: அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசம் அடைகின்றேன். ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். பிரியமா நன்றி சகோதரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென், ஆமென். சுகமா இருங்க.
1: ஆமென், தேங்க்யூ சிஸ்டர்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். 6473355596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில். இங்க
0: பயங்கர வெயில்.
1: 32 மழை போன வருஷம் மழை பெய்யுது. நான் தோட்டம் சேர்ந்த கொப்பியா போன வருஷம் மழை பெய்யுது. அந்த நத்து இலையெல்லாம் வந்து குருத்துளை சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நஷ்டம். இப்ப இந்த முறை மழை இல்லை,
0: வெயில்
1: வெயில் வெயில் வெயிலுக்கு தான் நல்லா வரும். நல்ல பச்சை பசையிலாம்
0: வந்தது. தோட்டம் இந்த முறை நல்லா வரும் சொல்றீங்க?
1: ஓ, எல்லாம் நல்லா பூத்து காய்க்குது, நல்லா வருது.
0: ஓகே, வாழ்த்துக்கள் கூட தோட்டத்துக்கு.
1: படிக்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. உம்மைத்தான் நான் பார்க்கின்றே,

பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உம் கண்கள் நீதிமானை

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
1: கொஞ்சமும் குறைய இல்லையா? இப்ப
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
1: குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. நான் சகோதரி வருந்தனைக்கு நான் பாட்டு கேட்கவா
0: பிரதர்? பாடுங்க, என்ன பிரச்சனை?
1: இல்ல, நான் பாடுறேன் இல்லையா?
0: நான்
1: தோத்திரம் அப்பா, தோத்திரம் தகப்பனி, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம்

கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான். மதிப்பு கூறியவன் நானே, என்று மகள் உடன் நடனமாடுவேன். மதிப்பு

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் இருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரதர், நன்றி சகோதரி. குரல் வருது இல்ல சகோதரிக்கு?
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரதர்,
1: நன்றி அம்மா. ஸ்தோத்திரம், கத்திர ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் நினைப்பில் இருக்கிறீங்க?
2: நான் கவலம் அம்மா.
1: கவலம் அம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?

0: பாடுங்கோ.
1: நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
0: நேற்று
1: முந்தினா சுகம் இல்லையம்மா.
0: அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மாவுக்கும் அப்படித்தான் இருக்குது.
0: உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.
1: ஆண்டவர்
0: எனக்காகவும் நினைச்சு கொள்ளுங்க.
1: கண்டிப்பாம்மா, நான் ஜெப நேரத்தில் உங்களை நான் மறக்கிறேன், உங்களையும் நோவாமாவையும் நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேற்ற பேரையும் நான் மறக்காமல் சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
0: ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே அதான் ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன். பார்த்து கொண்டு போங்க ஆண்டவரே. கால் கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிகட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழவு கை உழவும். ஆண்டவர் இம்மட்டம் காத்துக்காக இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் சோத்திரம். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் திருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பிவா இயேசுவையே, நம்பிவா இயேசுவையே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கி நீரேன். நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் நீதி தருவேன். நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கி நீரேன். நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் நீதி தருவேன். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுகிறேன். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. ஆண்டவரே சோத்திரம்.
1: ஆமென்.
0: நேரத்தை தந்ததுக்கு நன்றி சேர்த்தன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?
2: சுகமா இருக்கிறேன் கத்திட்ட இருவையால. நீங்களும் சுகமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென். ஆமென். நன்றி அம்மா. பாடுங்க.
2: ஆமென். கிறிஸ்து நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக.

ரஜிப்பின் பாத்திரம் கையிலேந்தி ரச்சகரை தொழுகிறோம். ரஜிப்பின்

0: வணக்கம்.
1: ஓ சுவம், நான் மாயஸ் கலைக்கிறேன். நேற்று புரிய பண்ண எப்படி சுகமா இருக்கு?
0: எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையம்மா, சுகமா இருக்கு. ஜெசந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: மருந்தொடுங்கோ.
0: ம்,
1: நான் 4 மாதம் கூட இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் குறமானது.
0: ஹாஸ்பிட்டல்ல போய்
1: ஆன்டிபயோட்டிக் கொடுக்கவே மாட்டாங்கன்னு நீங்க வாய் திறந்து கேளுங்க.
0: இல்ல இல்ல, கொடுத்துருக்கணும், அதான் எடுத்து கொண்டிருக்கலாம்.
1: ஆன்டிபயோட்டிக் எடுத்து டேஸில் கொடுக்க மாட்டாங்க, எங்களோட வயதில் கண்டுட்டு கொடுக்குறாங்களே. அது கொடுத்து தான் பரமானது. 4 மாதம் ஒரே துணி. அப்போ வேறு அது ஆண்டவர் விட மாட்டேன். தொடர்ந்து எடுங்க, நீங்களும் முடுங்கோ அவாவும் முடுங்கோ.
0: ஓகே அம்மா, பாடுங்கம்மா.
1: சூத்திரம் ஐயா, நன்றி ராஜா. சூத்திரம் அப்பா. கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவ என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவே, நான் என்றே பாடுவே. ஆமென்.
0: ஆமென். நன்றி அம்மா.
1: வரும் தேடுங்கோ.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்திலே 12:04 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 இலக்கத்திலே உங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12. உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் 12:15, வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise the Lord, Vincent.
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமென்.
0: நன்றி ஆண்டவர். ஜெபங்களுக்கு
1: ஜெசிந்தா நல்ல சுகமா வந்தவ எல்லாம் செய்வா.
0: ஆமா, அவளுக்கு டைம் இருக்குது, இப்ப மருந்து எடுத்துட்டு இருக்கா.
1: இப்போ பாடுற நேரமா?
0: ஓ, பாடுற நேரம், பாடுங்க.
1: சரி, அப்ப நான் பாடுறேன், பாருங்க.
0: ஓகே.
1: இந்த பாடல் சர்வ லோகாதிப நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலா இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மாதிரி இந்த பாடலை படிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டு தெரியாது. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அவரை துதிச்சு பாடினாதான் அவருக்கு விருப்பம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: பழைய பாடல் எப்பொழுதுமே நல்ல கருத்து செறிவு உள்ள பாடல், பாடுங்க.
1: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெக

தோங்க தருவினல் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினல் மாண்டோய் நமஸ்காரம்.

0: தான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி சௌரன். வாழ்த்துக்கள் ஐயா, மிக மகிழ்ச்சி. எங்களுக்கு ஜெபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடங்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமாக வேற இல்லையம்மா. கொஞ்சம் குறைவாக இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு 2-3 நாளில் எல்லாமே ஓகே வந்துடும்.
1: கடவுளே ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருமா உங்களுக்கு?
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌதரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌதரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்

இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலாக வருவது பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்பு பாடலாக கேட்டிருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்ஹருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

0: கல்யாணத்து.
1: இந்த பாடலை தனது வீரப் பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சௌரி அவர்கள், பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை வீரப் பாடலாக கேட்டிருந்தார்.

இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவில் இருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல் இதோ அவர்களுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைத்திலே 12:57 இறுதி பாடலாக தாயார் ரீட்டா மாருடைய விருப்ப பாடல். அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். வெள்ளிக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாள் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கும் அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க?
0: பரவாயில்ல, நல்லா இருக்கலாம்.
1: சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க?
0: சிஸ்டருக்கு இன்னும் சரியான முறையில் குணமாகவில்ல, தொடர்ந்து
1: சொல்லுங்க. மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதைப் போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையில்தான் செல்கிறது. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நிகழ்வதில்லை. பக்தனாக யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்லுவதாக இருந்தால் கூட யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்லுவதை போல அது காணப்பட்டாலும் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங் பார்த்தேன், ஆர்ட் வரைபடம். அதுல ஒரு மரம் விழுந்து கிடக்குது, ஒரு மரம் விழுந்து கிடக்குது கீழே. ஆனால் கீழே விழுந்த மரத்தின் மீது 4 மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு காட்சி அங்கு படமாக்கப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கு. அப்படியே கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படி நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று. நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. வியாதியா இருந்தால் மரணத்திற்கு நேராய், பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா? மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்னார், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நம்பிக்கை. பக்தனாக யோபு ஆகையால் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால் அவருக்கு தெரியுது முடிஞ்சு போயிடும், இனி வாழ்வு இல்லை நினைக்கிற நினைவில் ஆண்டவர் மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை தலைக்க செய்ய அவராலே ஆகும். யோசிக்கலாம், சிறுமைப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன், எனக்கு பெரிய காலங்கள் இல்லை, எதிர்காலங்கள் இல்லை, என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரனாக தாவீது அரசர் சொல்கிறார் 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமாக இருக்கிறார். தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார், கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ரெண்டு ராஜாக்கள் 18:19 ராப்சாக்கே என்பவன் அசிரிய ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர் நோக்கி அசிரிய ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால் நீ நம்பி இருக்கிறது நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதே, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுது, ரெண்டு ராஜாக்கள் 15 சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவன் சரி அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவும் இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுள் பேர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சுவற்றில் உட்கார வைத்து அந்த குழந்தையை வா உன பிடித்துக் கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவான். குழந்தையை நம்பி குதிக்கும் தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்ள என்று சொல்லும். அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்கு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவை கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வார்கள். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதற்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, சுவாசில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தம் இல்லை. நம்பிக்கை, அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும், வேற யார் மீது நம்பிக்கை உருவாகக்கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவர்கள் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் யோபு பக்தராக யோபு சொல்லுகிறது போல யோபின் மனைவி சொல்லுகிறார், இது தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையிலே தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாள் கடவுளை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையெல்லாம் பக்தனை யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளும், அசரியா ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படி இருந்தால் எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமன்றம் 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள் யார் நமக்கு விரோதமாக எழுந்திருந்தாலும் வந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேரில் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினும் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்கும் போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிரச்சனையிலே நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர், மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன், இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதிப்போம். நல்ல தகப்பனே, நாம் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாய் நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கைட்டு இருக்காரோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய கர்த்தர்
0: அனுக்கிறோம்.
1: ஆசீர்வதிங்க, விடுதலை தாரும், வழி நடத்துங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை தொழிற்கட்சியும் அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும்னு நான் கத்துருக்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, Unit 13 Scarborough, Finch and Finchdene, Sandipya, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிடைத்ததே 1:17. வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

Hey, come on. Are you ready to dance with me? Put your hands together and sing along. Worship our life. எப்பொழுதும் வெற்றி தாங்க, அது வெற்றி மேல வெற்றி தாங்க.

0: நேரமக்களே, 1:55, இது வேதாகமம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13, ஏசாயா 37, 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நன்றி. நியாயாதிபதிகள் 12 இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திர

பெயரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படியிருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனசரையெல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனசர் அவர்களை முறியடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனசர் நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிலோ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து ஜோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கிலியாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேஹேமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து,
இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோபாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபிடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபிடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோபாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்பற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனப்பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறதோ பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விளப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே.
இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வைத்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் இங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரிப் இவனுள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவளுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரொருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய செனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்கள் ஆகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தி
85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிறு பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவோகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் ஆவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவளுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா புயலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த புயலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கை நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாண்டியின்
உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தது தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுவுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிராணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாகியிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் ஆயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அபலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, உற்சாக மனத்தோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட நம்பிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சோதரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 வெள்ளிக்கிழமைக்கான பின்வாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திங்கட்கிழமை 30 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10 ஆகிறது. இது செய்திக்கான நேரம். இன்றும் கூட எங்களோடு அருமையான பாஸ்டர் ராஜமணி ஐயா அவர்கள் ஆண்டுடைய வாழ்த்து எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கு ஆண்டுடைய கிருபையில.
1: இன்னைக்கு எப்படி இந்த ரிசப்ஷன் எல்லாம் ஓகேயா இருக்கா? டெலிபோன்
2: மகிழ்ச்சியடைகிறோம். வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 3 அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் 3 நாம் படிக்கும் பொழுது 1-7 வசனங்கள் அந்த அதிகாரத்துல சொல் இருக்கிறது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நெருக்கத்தின் பாதையில, நெருக்கத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனை நோக்கி அவன் பாடின விண்ணப்பம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நெருக்கத்தை அவருக்கு என்ன நெருக்கம் அந்த நாட்கள் இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து, இல்லையா, தன்னுடைய மகனுக்கு பயந்து அல்லது தன்னுடைய ஜீவனுக்கு உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. அவன் அரண்மனையை விட்டு, இல்லையா, அரண்மனையை விட்டு அவனுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. அது மட்டுமல்ல, நெருக்கம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அவர் பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தேவனிடத்திலே தன்னுடைய மனக்குறையை அறிவிக்கிறார். மனக்குறை, தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களை பாருங்க, மூன்றாம் சங்கீதத்திலிருந்து முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அந்த படிக்கும் பொழுது, அவன் தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, மனக்குறைகளை, வேதனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் என்பதாக. 2 வசனத்தை படிக்கும் பொழுது, என் மாத்துமாவுக்கு என்ன இல்ல, விடுதலை கிடையாது என்று சொல்லுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புறவரும் பெருகி இருக்கிறாங்க, என்னை குறித்து பேசுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள் என்று தேவனிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்? தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், தன்னுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை, இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல ஏறெடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் அநேகராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களும் என்ன செய்யலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்களும் கூட என்ன செய்யலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு, உங்களுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல வந்து நீங்கள் குடியேறி இருக்கலாம், உங்களுடைய வீடுகளை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். அதன் மத்தியிலையும் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான நெருக்கம் இருக்கிறது, ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காயங்கள் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் வந்து தங்கி இருக்கிற தேசத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம், இதன் நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் கலங்கி போய் இருக்கலாம். பிரிய மாணவர்களை, ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நெருக்கத்தின் பாதையிலும் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் ஏற்பட்டால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாம் சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்தை பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். என்னுடைய மகனே என்னை துரத்தி கொண்டிருக்கிறான் உண்மைதான். எனக்கு உயிர், என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மைதான். எனக்கு விரோதமாக பேசுகிற மக்கள் இருக்கிறது உண்மைதான். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறீர். நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். நீர் என்னை உயர்த்துவீர் என்பதை பக்தனாகிய தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது எந்த மனிதனும் கலங்கி போய்வான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை தப்பு வைக்கிற, விடுவிக்கிற, பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் ஒருவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் உண்மைதான். உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான். ஒருவேளை சரீரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயிரை பறித்து கொண்டு போகிற அளவுக்கு வியாதிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர் என்று பக்தனாகிய தாவீது பாடின, விண்ணப்பம் பண்ணின தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். பாருங்களையா, இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய காதுகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களிடத்தில் அல்ல, மனிதர்களிடத்தில் அல்ல, உறவினிடத்தில் அல்ல, ராஜாக்களின் இடத்தில் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்தான் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவியம் எடுத்து நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பாருங்க. ரெண்டாவது பாருங்க, துன்ப நேரத்திலும் அவன் தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்கிறார், பாருங்க, நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை நீங்க அசைய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை படுக்கையில இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நித்திரை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உங்க சரீரத்துல வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பக்தனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை தாவீது பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை பாருங்க. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த நாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை சில போராட்டங்கள் இருக்கலாம். உறவுகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, இல்ல சொத்துக்களை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸை குறித்தோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கலாம், வில்லி சுனத்தினுடைய கட்டுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருக்கிறபடினால, ஒருவேளை உங்களுடைய விசா காரியங்களுக்காக, இல்லையா உங்களுடைய குடியுரிமை காரியங்களுக்காக, ஒருவேளை உங்களுடைய நீதிமன்றத்துல உங்களுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கலாம். அதன் நிமித்தமாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். இந்த நாட்டை விட்டு நாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி கூட நீங்க திகைத்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் உங்களை தாங்குகிற, தப்பிவிக்கிற தேவன் ஒருவர் இந்த வீடு உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். ஆறாவது வசனத்தை பாருங்க. சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரிய மாணவர்களே, நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக அரசாங்கத்தில மனிதர்களிடத்துல ராஜாக்களிடத்துல பேசுகிற தேவன் ஒருவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்காக அரசாங்கத்தையே மாற்றுவதற்கும் தேவன் உண்மையுள்ளவர். சட்டங்களை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக எதையும் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண தேவனால் கூடும் என்று சொன்னார். வனாந்தரத்தில் காடைகளை குவிப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். கசப்பான நீரை மதுரமாக மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னார். உங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு எம்மாத்திரம் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏழாவது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். அவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பின மக்களை என்னை தகர்த்து போட்டீர். எனக்கு விரோதமாக எழும்பின பிரச்சனைகளை நீர் தகர்த்து போட்டீர் அப்படி என்பதாக சொல்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கிற தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். விசா பிரச்சனையா, உங்களுடைய வேலையில பிரச்சனையா, இல்ல நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்துல இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, மனிதனை நம்புவதை பார்க்கும் தேவன் பேரில் பற்றுதலாம் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா. மாம்சமானதை தன் புயவளமாக பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு இருதயம் விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள். ஒரு நாளும் நம்பிக்கை, உங்களுடைய சுயமான நம்பிக்கையை சார்ந்து கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து நிற்பதற்கு, நடப்பதற்கு, வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, தொழில் செய்து கொண்டிருந்த தொழில ஒரு விடுதலை கிடைக்கும். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட இருளினுடைய போராட்டங்கள் ஆனாலும், பில்லி சூழ்நிலைகள் ஆனாலும், நம்முடைய ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய போராட்டத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய விரோதிகளுக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக, பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கும் உங்களுக்கு இந்த தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆம் பிரியமான, இந்த நாள் உங்களுடைய விடுதலை நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, எந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருந்தாலும், எந்த காரியத்திற்காக மனிதர்களுடைய கரங்களை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் நோக்கி பார்க்க வேண்டிய தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்கள், அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, ஆம் பிரியமான, அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். பிரியமானவர்கள், நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதே அவனுடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன், தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுக்கு விரோதமாக நிற்கிற மனிதர்களுக்கு தப்புவித்த தேவன், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை, அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பில்லி சூனியத்தினுடைய கட்டுகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும், அதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாதகமான பதிலை, தயவை, ஒத்தாசையை கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜ்யத்தையும் ராஜ்யத்தினுடைய சட்டங்களையும் ராஜாக்களையும் மாற்றுகிற தேவன், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரியானவன் பலன் கொள்ளாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு பயப்படாமல் இருக்கும்படிக்கு நீர் துணை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நம்முடைய
2: பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஊழியத்தை செய்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா நெருக்கத்திலும்
1: ஆவிக்குரிய செய்தி இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ப்பிக்கிறதுக்கான ஒரு செய்தியாக இன்றைய நாள் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். வருகின்ற ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக, இலங்கையில் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா.
2: ஆமென், ஆமென்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: காற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் Vast lines of gloves மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன், ஃபின்ஸ்டீன் சந்திப்பு, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:19 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 10:25 நிமிடம், 10:30 மணிக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கின்றார்கள்.

0: இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:30 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த கடுமையான வியாதி தொற்று நிறைந்த காலங்களில் யாரிடத்திலும் கேட்கக்கூடாத கேள்விதான் இது, நல்லா இருக்கீங்களா பிரதர் என்று நாம் கேட்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாடுகிற மக்கள் ஒரு அதைவிட பெருங்கூட்டமாக இருக்கின்றார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நடுவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நம்மோடு வாழ்ந்த மக்கள், நாம் அறிந்த அநேக சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பணியாற்றியவர்கள், இவர்களில சிலரை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், தொற்றினாலே பாதிக்கப்பட்டு காலத்துக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். சில நேரங்களில் இந்த தொற்றுக்காக மாத்திரமல்ல, விபத்தும் நாச மோசமும் திடீரென்று வருகிற அந்த சாவு மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் இந்த பூமியை விட்டு விடைபெறுகிறான் மிக எளிதாக. ஆனால் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்துடன் நலமுடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். ஒரு வியாதியில, ஒரு விபத்துல யாராவது மரித்து போனா என்ன பாவம் செஞ்சானோ மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தயவு செய்து அப்படி நினையாதிருங்கள். மரணம் எந்த ரூபத்திலும் மனிதனுக்கு வரலாம். அது இயற்கை மரணம் வந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம், செயற்கையா ஒன்று நடந்தா அது சாபம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஸோ இந்த தொற்று காலங்களிலே மரித்து போனவர்கள் குற்றம் செய்து விட்டார்களாகவே மரித்து போனார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஆகவே நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்று நான் நினைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை தான், வேறு ஒன்றும் அதற்கு காரணம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால், இரக்கத்தினால் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய அந்த பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்கிறோம். வழக்கம் போல் வேதாகமத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு இன்றைய வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற, கவனித்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கிற அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரம்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அதைத்தான் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏவுகிறார். நாட்களை நன்மையாக போக்குவார்கள். நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்பது அல்ல முக்கியம். தீர்க்காயுசோட வாழ்ந்தாருங்க. ஆயுசு காலம் 70, பலத்தின் மீதல் 80, நரைவயது, நிறைவயது, முதிர்வயது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 100 வரைக்கும் வாழணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாழ்ந்து நம்ம நீடிச்சு வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. வாழுகிற காலங்களிலே நாம் நன்மையாக வாழ்கிறோமா, நன்மையை அனுபவித்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, நீண்ட காலம் அவன் வாழ்ந்தால் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடக்கவங்க தான் ஆசீர்வாதமா நன்றாய் இருக்கிறார்கள், அவர்கள் தான் நன்றாய் இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக இருக்கிறான். ஒருவேளை அவன் பணம் குன்றியவனாக, ஐஸ்வர்யம் குன்றியவனாக இருக்கலாம்,

0: ஆள்பலம் ஜனபலம் குன்றியவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலமா இருக்கலாம், ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் நன்மையை அனுபவிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய வாக்கு தத்தம், உங்கள் நாட்களை நன்மையாக நீங்கள் போக்குவீர்கள், உங்களுடைய ஜீவிய காலம் மிகுந்த நன்மையுள்ள காலமாக இருக்கும், நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை நன்மையானதாக நிறைவு வரும், என்னுடைய நாட்களை நன்மையானதாக நான் போக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சில வேத கதாபாத்திரங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தருகிற நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும், அந்த நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதை நாம் எப்போது மனதில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனங்களை பிடித்துக் கொண்டவர்களாக நாம் முன்னேறுவோம். முதலாவது நான் யாக்கோபை எடுத்துக்கொள்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனம் இருந்தது, ஒரு வெளிப்பாடு அவனுடைய தாயின் வழியாக அவனுக்கு கிடைத்தது. இளையவன் தான் யாக்கோபு, ஆனால் அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்னை குறித்து என் தாயின் இடத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் இப்படி ஒரு நல் வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவன் அந்த காலம் வருகிற வரைக்கும் அடங்கி இருந்தான். அவரை சேவித்தான், அவசரப்படல, அவரையே சேவித்தான். விக்கிரகங்களுக்கு எதிரானவனாக இருந்தான். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய தேசத்தை விட்டு வெகு தூரம் சென்ற போது அங்கே அவனுடைய மாமன், தாய் மாமன் லாபான் விக்கிரக வணக்கம் செய்யக்கூடியவன் தான், ஆனால் இவனுடைய மனசுல தேவனை தான் சேவிக்கணும், தேவனை தான் ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் நம்முடைய யெகோவா தேவன் தான், சர்வவல்லமையுள்ள தேவன் தான் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கால வரைக்கும் அடங்கி தேவாதி தேவனை சேவித்தான். இதனால் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு மிகுந்த நன்மைகளை செய்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 32:9 வசனத்தில் இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொன்னார். நன்மை செய்வேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 வசனம், தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்பணுவேன் என்று சொன்னீரே என்றான். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. யாக்கோபு இந்த ஒரு நன்மையை அனுபவிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை சுதந்திரிப்பதற்காக வெகு காலம் தேவனுடைய திட்டத்தின்படி அடங்கி இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய இல்லத்தில் இருக்கும் போதும், தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்திற்கு வந்த போதும் கூட, அங்கே தேவனுடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்ற அந்த காலம் வருகிற வரை அவன் அடங்கி தேவனை சேவித்தான். ஆகவே பின் நாட்களிலே யாக்கோபு நன்மையினால் நிரம்பி இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றை வரைக்கும் யாக்கோபினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாயிருக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யோசேப். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் சின்ன வயசா இருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் பின்னாட்களில் வருகிற காலங்களில் எல்லாரும் தன்னை வணங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அதிகாரம் உள்ள நிலையில நான் இருப்பேன் என்பதை சொப்பனத்தின் ஊடாக கர்த்தர் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆகவே சின்ன வயசுலேயே அதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்தா யோசேப்பு. அந்த காலம் வருகிற வரை, அதாவது எப்படி யாக்கோபுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கொடுத்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த மனுஷன் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானோ, அதுபோலவே யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கிடைத்தது என்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்கிறதப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் யோசேப்பை குறித்து பேசினார். ஆகவே யோசேப்பு இதை மனதிலேயே வைத்திருந்தான். இந்த காலங்கள் நிறைவேறுவதற்குள்ளாக அவனுக்கு வந்த சங்கடங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. சங்கீதம் 105:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வசனம் அவனை புடமிட்டது, கர்த்தருடைய அந்த வசனம் அவனை புடமிட்டது. சோதனை, உபத்திரவம் இவைகளை கடந்து வந்தான். பாருங்க, சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். குழியில தூக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம், அவன் செத்து மடியட்டும் என்று நினைச்சாங்க. வியாபாரிகளிடத்தில் விற்று போடலாம் என்று யோசித்து அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து வியாபார இடத்துல விற்று போட்டார்கள். அங்க அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. போத்திபார் விலைக்கு எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த வீட்டு காரியங்கள் அத்தனை அவன் கையில கொடுத்துட்டு அவன் ஃப்ரீயா இருந்தான். ஆனா அங்க அபாண்டமான ஒரு பழிச்சொல், கல்லடிப்பட்டா கூட தாங்கிடலாம், சொல்லடிப்பட்டா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்குல, அந்த மாதிரி சொல்லடியை தாங்கிக்க முடியல. அவனால ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலை இருக்கக்கூடிய தலைவனுடைய பார்வையில் அவனுக்கு தயை கிடைச்சது. இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த தரிசனம் நிறைவேறுகிறவரை, சொப்பனம் நிறைவேறுகிறவரை அவன் தேவனாய் கர்த்தரை சேவித்தான், ஆண்டவரை சேவித்தான், அவருக்கு தேவனுக்கு அடங்கி இருந்தான், அவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அது நிறைவேறுகிற வரைக்கும் அடங்கி நடந்தான். நாட்கள் சென்றது, அவன் தேவ பயத்தை குறித்து மிக அக்கறையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்தார். ஆம், ராஜாவினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மற்ற அந்த ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் ஒன்னும் செய்ய கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடபுத்திரனுக்காரன் ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்பு ஒருவன் இருக்கிறான் அல்லவா சிறைச்சாலையில என்று அவன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான சரியான அர்த்தத்தை அவன் சொன்னபோது நிலைமை தலைகளாய் மாறியது. ஆண்டவர் சொன்னபடி அநேகருடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். அடங்கி அவர் சேவித்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையில வந்த நன்மை என்ன? ஏராளமான நன்மைகள். அதுல நாம் 50:20 வசனம் ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சு நினைச்சீங்கப்பா, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அடங்கி தேவனை சேவித்தவன், அவசரப்படல. சின்ன வயசுல உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சின்ன வயசுல உனக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது, அந்த அந்த நோக்கம் திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிக கவனமாக பொறுமையாக பல உபத்திரவங்களை பிரச்சனைகளை கடந்து தேவனாகிய கர்த்தரை சேவித்தான். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாயிருந்தான். நாட்கள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ராஜாவை போல வைத்தார். சமஸ்த எகிப்திற்கும் அவன் ராஜாவாக இருந்தான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, அண்டை நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, போஷிக்கிறவனாக, ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். அவ்வளவு பெரிய நன்மை உடையவனாக மாறினான். உங்க வாழ்நாடெல்லாம் நன்மையினால் இந்த நாட்களை போக்குவீர்கள். உங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட வசங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டுவார். ஏற்கனவே நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அவைகளுக்கு சரியாக தேவன் நன்மையை சரி கட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. மூன்றாவதாக, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 2 பேரோ 3 பேரோ இருக்கலாம், அவர்கள் மருத்துவச்சிகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மருத்துவச்சிகள், இந்த மருத்துவச்சிகள் என்று அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய பெண்மணிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அவளுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில பார்வோனுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றலைன்னு சொன்னா என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய விருப்பம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு, அவர் பேருதான் எகிப்திய பெண்மணிகள், ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவங்க பயந்து நடந்தார்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், சேவித்தார்கள் என்ற பொருள் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு பயந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பினார். யாத்திராமு புஸ்தகம் 20:20 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய லைஃப்ல அவர்களுடைய ஜீவிதம் நன்மையாக போச்சு. அவருடைய வாழ்க்கை நன்மையால் போக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து, அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியினுடைய பிரஜைகள் தான், எகிப்தனுடைய வாரிசுகள் தான், எகிப்திய பார்வோன் மன்னனுடைய வாரிசுகள் தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டு, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, அவன் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மை கிருபையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், நன்மையால நான் நிரப்புவேன்லாம் சொல்றார் ஆண்டவர். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை வழிபடுகிற பிள்ளைகள், அவரையே உயர்த்துகிற மக்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நன்மையாக அவர்களை நிரப்புகிறார். ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 31:19. நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை நன்மையால் முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நன்மையினாலே நிரப்பி இவர் ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக தாவீதை குறித்து நாம் சொல்லலாம். தாவீதுக்கு தெரியும், இனோஸ் நான் வந்து ஒரு காலத்தில் இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் தாவீது அதற்காக அவசரப்படவில்லை. தேவனுடைய நேரம் வருகிற வரைக்கும், தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் அவன் மிகவும் அடங்கி நடந்தான், ரொம்ப கவனமாய் இருந்தான். தேவனுடைய அந்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தான். எத்தனையோ முறை சவுளை கொன்று போடுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்த துணியவில்லை. என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கால நிர்ணயத்தை அவன் கவனித்தான். அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு கீழே அடங்கி நடந்தான். ஆகவே சத்துருவாய் நின்று கொண்டிருந்த சவுல் கூட அவனை ஆசீர்வதிக்கும் போது, நீ நன்மை அடைவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 1 Samuel 24:17-19 பாருங்கள். சவுலே சொல்லுகிறான், உனக்கு நன்மை உண்டாகும்ப்பா, உன் வாழ்நாளெல்லாம் நன்மையா இருப்ப, உங்க ஜீவிதத்துல நன்மை கிடைக்கும்னு சொல்லி மனதார சத்துரு தாவீதை ஆசீர்வதிக்கிறான். சவுல் இவ்வளவு தாவீதை கொலை செய்யும்படி வந்தவன் தான், இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறான். மனதார ஆசீர்வதித்து அவன் கடந்து போகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய திட்டம் இருக்கும் என்றால் அது வரைக்கும் அடங்கி சேவிக்கிறவன். சீமைய ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருங்க ஆண்டவனே, இவனை வெட்டி போடுறது, நாயை வெட்டி போட்டுறேங்கிறான் அபிஷாய் அப்படின்றவன். ஆனா தாவீது இல்லை இல்லை, அதை செய்ய வேண்டாம். ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக அவர் தேவநாயக கர்த்தனுக்கு நன்மை சரி கட்டலாம் அல்லவா, அதனால அமைதியை விட்டுருங்க, போராட வேண்டாம் என்று அங்கே அவர் அமைதியா போகிறார். தனக்கு பிதாவாகி தேவன் குறித்து வைத்திருந்த கால வரைக்கும் அடங்கி தேவனை சேவித்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை அவன் கண்டுபிடித்தான். 4வதாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புருஷன் தேவன் நியமித்திருக்கிற கால வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற விஷயத்துல பொறுமையா இருந்துட்டானா, அவன் நன்மையான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான், நன்மையான ஒரு பெண்ணை பார்ப்பான், நன்மையான ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பார். இப்படித்தான் 40 வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தான். அவ்வளவுலாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருந்த இந்த காலத்தில் என்ன ஆகுறது? அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா ஐசு நாட்கள் அதிகம். 40 வரைக்கும் ஹி வெயிட்டட். ரெபேக்காவை கத்தர் கொண்டு வந்தார். ரெபேக்கா வந்து ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு மனைவி. பாருங்க அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுக்கு 3 மனைவிகள். ஆனா ஈசாக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவனா இருந்தான். காரணம், புத்திசாலியான மனைவி, அன்புள்ள மனைவி, சௌந்தரியமானவள், தன் தாயை போல தன்னுடைய மனைவியை நேசித்தான். நன்மையான ஒரு பெண்மணியை அவன் பார்த்தான். இந்த உலகத்துல நன்மையான, மனசை சந்தோஷப்படுத்துகிற, குணத்தை புரிந்து கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசியை கண்டுபிடிப்பது மிக கடினம். என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, கத்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற கால வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் அவசரப்பட்டு தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தெரிந்து எடுக்கிறார்கள். மேலை நாடுகளிலே சரி, இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, அவர் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அடங்கி நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும். அந்த நாள் வரைக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா என்ற அருமையான முன்னாள் முதலமைச்சரிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு தேசத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, வாட் இஸ் டிஃபரன்ட் பிட்வீன் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் என்று கேட்டாங்க. கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேரு கம்ப்ளீட், ஒரு மோசமான பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா பினிஷ்ட், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு அந்த நல்ல பெண் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ்ட் என்று சொல்லி முடித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் அதை நிறைவடைகிறது அவனுடைய வாழ்க்கை. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறான், மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான். கத்தர் வச்சிருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர். நான் ஆண் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு மணமகனை கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் அடங்கி தேவனை சேவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அந்த நன்மையானதை நீங்கள் காண்பீர்கள். காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை அடங்கி சேவிக்கணும். ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பதில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. அப்படி காத்திருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். மத்தேயு 7:7 வசனத்துல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது சொல்லிட்டே வரும்போது கீழே சொல்றாரு, எந்த தகப்பனாவது தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வோருக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு அவரை அடங்கி சேவிக்க துவங்குகிறானோ அவன் லைஃப்ல தி பெஸ்ட் என்னவோ, சிறந்தது என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், சிறப்பானதை கொடுக்கிறார். அவசரப்பட்டோம்னு சொன்னா குறைவுள்ளதையும் நம்முடைய லைஃப்ல திருப்திகரமானதாக இருக்க முடியாத விஷயத்தையும் கர்த்தர் அனுமதித்து விடுவார். நீங்க அவர் முழுமையாய் செய்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி அவரை சேவித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையானதை உங்களுடைய கண்கள் காணும், சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள், நன்மையானதை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக விடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நாள் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் நினைப்பதை விட, விரும்புவதை விட, யோசிப்பதை விட, ஆசிப்பதை விட நன்மையானதை நீங்கள் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வதாக, நன்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக போகணும்னு சொன்னா, உங்களுடைய ஜீவித காலம் நன்மையா இருக்கணும்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அது தேவனுக்கு அடங்கி அவரை சேவிக்கிறது மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னை கேட்ட அந்த உலகத்தில் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் தான். எபேசியர் புஸ்தகம் 6:1-2-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆயுசு காலம் நன்மையா இருக்கணும்னா, உன் ஜீவித காலம்லாம் நன்மையா இருக்கணும்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, அவர் சொல்றபடி கேளு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு காலம்லாம் நன்மையை அனுபவிப்ப அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்போஸ்தலன் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பு தெய்வ மக்களே, தேவனுடைய அந்த நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம எதை செய்யணும்னு சொன்னா, அவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காலம் நமக்கென்று வைத்திருக்கிற காலம் வருகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரே சார்ந்து நாம் ஜீவிக்கின்ற போது சிறந்ததை நாம் அனுபவிப்போம். இப்ப இந்த உலகத்தில் எல்லாருமே உடனடி உலகம், உடனடியே எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உடனுக்கு உடன் தெரியணும். இப்போ லாட்டி சீட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு 20 முன்பதாக பார்த்தீங்கன்னா உடனடி லாட்டின்னு வச்சிருப்பாங்க. லாட்டி சீட்டை வாங்கி சுரண்டணும்னா நமக்கு பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உடனே ரிசல்ட் வேணும். இப்ப எல்லாமே சாப்பாடெல்லாம் உடனடி தான், உடனடி காஃபி வந்துருச்சு, உடனடி புட்டு மாவு வந்துருச்சு, எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் உடனடியாக இம்மிடியேட்டா நாம் அதை சாப்பிட முடியும். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஒரு இளநி தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதுக்கு டின் வச்சிருக்கிறான், அதை எடுத்து குடிக்கலாம். நம்ம எல்லாம் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வேகமா இந்த உலகத்தை ஓட்டத்தை நிறைவு செஞ்சிடறான் மனுஷன். ஆனா தெய்வத்தினுடைய நிலையான ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க காத்திருங்க, அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை நித்தியமா நிரந்தரமா நம்மோட இருக்கும், அதுல எந்த குறைவும் வந்துடாது. ஆகவே உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு முழுமையான நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் அடங்கியவரை சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக போக்குவீர்கள், உங்கள் நாட்களை நீங்கள் நன்மையாக போக்குவீர்கள். இந்த நாளிலே தீமையோடு, துன்பத்தோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இந்த நாளிலும் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை, இந்த போராட்டம், கஷ்டம் விலகணும், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்யணும்னு சொன்னா நீங்க அவரை நோக்கி பாருங்க. நான் உமக்கு அஞ்சு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு அடங்குமை சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நீங்க செழிப்பாக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறேங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய அருமையான தருணத்திற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி மூடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமை தான் எங்க வாழ்க்கை தொடருது, நன்மையை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுற பிள்ளைங்களுடைய ஜீவிதத்துல இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும். இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் நடக்கட்டும். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையிலிருந்தும் உடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெற்றியோடு, ஜெயத்தோடு, சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தடுத்த வருடங்களை சந்திக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:58 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம் வசந்தன்.
1: வணக்கம் வணக்கம். அடிச்சனா நான் வேற ஏதோ அங்கால வவுனியாவே ஏதோ பக்கம் போயிட்டாக்கம் அலுவலக அனுப்புறேன்டர்.
0: அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு
1: நான் வேற கால் பண்ணின உடனே நான் உங்களுக்கு, நீங்கள் இருப்பீங்க தான்,
0: எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: ஓ, டெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டு
0: பண்ணிட்டு நான் உங்களுக்கு இப்ப நீங்க ரேடியோல இருக்கீங்க, நான் நிச்சயம் நினைச்சிட்டே பார்க்க வேண்டும், பரவாயில்ல. அவர் கிடைச்ச உடனே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: டெக்ஸ்ட் பண்ணுங்க.
0: நன்றி ஐயா.
1: ஓகே ஓகே ஓகே.

0: நேரம் கலைந்தரை 11:05. 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்தில் 11:12 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

நேரம் கலையத்திலே 11:21, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை நீங்கள் பதிவு செய்கின்ற நேரம். எல்லாவற்றுக்குமாக நீங்கள் நமது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது பாடல்களை எங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 11:25, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம். 6 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடலாம், பாடல்களை பதிவு செய்யலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் யார் அனுப்பில் இருக்கிறீங்க?
1: கிளச்சிலிருந்து அருண் கதைக்கிறேன்.
0: அருண், ஓகே. உங்கள் அக்கா வந்து

0: ஞானத்தை கேட்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவனுடைய நாமம் என்ன? அவர் மனுஷர்குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பினாலும் என்னை தூரப்படுத்தும். தரித்திரரையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே. அவன் உன்னை சபிப்பான். நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரம் உண்டு. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களைகளை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத மூன்றும் போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கட்டும், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும், போதுமென்று சொல்லாத அக்கினியமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு. என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவென ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலின் கற்பலினுடைய வழியும், ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விவஸ்தாசிரியனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்றும் தன் வாயை துடைத்தும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம், போயினத்தினால் திருப்தியான மூடனின் நிமித்தமும், பகைக்கப்படாதவர்களுமாயிருந்து புருஷனுக்கும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரியின் நிமித்தமும், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே, பூமியின் சிறுமையானவளுமாயிருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. அவையாவன அற்பமான ஜெத்துக்களாயிருந்தும் கோடைக்காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜெத்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குளிமுசல்களுக்கும், ராயா இல்லாதிருந்தும் பவிஞ்சு பவிஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வழியை பின்னி அரசார் அரமனையில் இருந்து சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நாடுகிறவைகள் மூன்றும் உண்டு. வினோத நடையும் உள்ளவைகளும் நாளும் உண்டு. அவையாவ மிருகங்களின் சௌகரியமாயிருந்து ஒன்றுக்கும் பிணையாத படியுமாய் சிங்கமே, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கெடாவும் ஒருவருக்கு எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தைகளுமானவனாய் இருந்தவனாய் கையிலே வாயையும் மூடு. பாலை கடைந்தால் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.
1: ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யார் பரந்தன்ல, அதாவது இலங்கை பரந்தன்ல இருந்து இந்த நீதிமொழிகளை வாசித்தார்கள். அருமையான சோதரி, உங்களோட பேர் என்னம்மா?
0: தயந்தினி.
1: தயந்தினி, நன்றி தயந்தினி, வாழ்த்துக்கலமா. அன்று நாம ஒன்றே மகிழ்ச்சி, அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல் நேரம் ஆரம்பமாக நீங்களும் ஆண்டோடைய ஒரு பாடலை இன்றைய

0: அண்ணனோட சேர்ந்து பாடலாமா?
1: ஓகே ஓகே.
0: ஓகே, நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:36 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385569 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தால் உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கீர்த்தனம் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருந்தோம். இதோ இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் புதிதாக இலங்கை கிளிநொச்சி பரந்தன்லேருந்து சௌதரி அவர்கள் தமேந்தி அவர்கள் வேதாமத்தில் 30 அதிகாரத்தை நீதிமொழிகளை வாசித்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: இருக்கிறீர்கள், யார் இருக்கிறீர்கள்? இணைப்பில் தயந்தினியா?
2: தாய்கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டி

அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே தாய் பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போட

0: ஆமென். அருண், சிறப்பா பாடுனீர்கள், வாழ்த்துக்கள் அருண். நீங்க சேர்த்துல பாடுனீங்களா?
1: எந்த வரிய பாடுறது?
0: இல்ல இல்ல, சேர்த்துல வளமையா பாடுற பாடிக்கொண்டிருக்கீங்களோன்னு
1: கேட்டேன். ஓ, ஆராதனை செய்யறது தானே அந்த டைம்ல பாடுறது.
0: ஓகே, நல்ல சிறப்பாக அழகாக இனிமையான குரல், வாழ்த்துக்கள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா இதே நேரத்தில்? மற்ற வேறு யாரும் கூட குடும்ப அங்கத்தினர் இருக்கணும்?
1: பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறா, அம்மா பாடல் பாடு.
0: ஆ, அம்மாட்ட கொடுங்க. அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறேன். நீங்க
0: நல்லா இருக்கு? உங்களோட பேர் என்னம்மா?
2: எனக்கு ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, பாடுங்கம்மா.
2: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.

0: நன்றி சொல்லு உள்ளத்தோடு.
1: ஆமேன். பாடி முடிச்சோன்னா ஆமேன் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு தெரியும். அழகா பாடினீங்களம்மா, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. வேறு யாரும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் பாடுவதற்கு இருக்கிறார்கள்?
2: இல்லை பிரதர், இன்றைக்கு இல்லை.
1: ஓகே, நாளைக்கு வந்து பாடுங்க உங்கள் இதே நேரத்தில். உங்களுக்கு அந்நேரம் அழகாக பாடினீர்கள். ஆமாம், அவங்களோடு இணைந்து இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பெரந்தன்லேருந்து ஆண்டோருக்கு மகிமையாக பாடலை எடுத்து வந்தார்கள். வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:44. அழையுங்கள் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைத்து பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி, சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கலாம் சகோதரி.
1: ஆமாயா, சகோதரி என்ன செய்யறா?
0: சகோதரி இருக்கிறா, ஓகே வந்து இருக்கிறா.
1: ஓகே, அது பாந்திரமா.
0: ஆமா, அடுத்த வாரம் வருவாங்க.
1: சரியா, ஓகே,
0: ஆயத்தமாயிருங்க. பாட்டு பாட்டுக்கு ஆயத்தமாயிருங்க.
1: ஓகே, நான் பாடுறேன்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. ஒருத்தரும் தப்பினே, ஒருத்தரும் நல்லா பாடிக்கணும் பிரதர். அந்த
0: இலங்கையில இருந்து
1: பரந்தல்ல இருந்து பாடுதுகளோ மோமோ கேக்கிக்கு ஆசையா இருக்குது. நல்லா பாடுதுக. ஓகே, நான் பாடுறேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆமீன்,
0: ஆமீன்.
1: நன்றி பிரதர்,
0: நன்றி சகோதரி,
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி. ஓகே,
0: நேரம் 11:48 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அலைங்கள் 6437385596 என்ற இலக்கத்தில் நீங்கள் பாடல் பதிவுகளையும் அதிலே செய்யலாம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னண்டே போன்ல வந்துட்டீங்கள் சரி பாடுங்கம்மா.
1: அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று

அதை தேடி நீயோடு ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் வர வேண்டும் தப்பாமலே தமது ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் வர வேண்டும் தப்பாமலே இயேசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்பவுமே சொந்தமில்லை எல்லாம் இயேசு இயேசு இயேசு எல்லாம் இயேசு இயேசு இயேசு அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார்

அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். ஏசுவால பிடிக்கப்பட்டவன், இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை. இப்போ மே சொன்ன

0: ஆமே. நன்றி அம்மா.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13, Scarborough, Finchdale, Sandipia, 416-291-9148.
0: நேரம் கலைத்திலே 11:53. நாங்கள் இணைந்திருக்கிறது உங்களுக்கான நேரத்தில் இன்று திங்கட்கிழமை காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அலையங்கள் 6473385 9 6 இலக்கத்திலே அழைத்து ஆண்டோடை துதித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் ரீட்டம்மா. எப்படி உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாம் எப்படி போச்சு?
1: சனிக்கிழமையா நாங்க பார்க்குக்கு போனோம். நாங்க சேச்சால
0: ஓகே.
1: நேற்று பேரப்பிள்ளையோட எல்லாம் சந்தோஷம் தான்.
0: சந்தோஷம், பேரப்பிள்ளையோட இருக்கிறதே ஒரு
1: அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு ஐயா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
0: நம் இயேசு நல்லவர்,
1: ஜெபத்தோடதுடா, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார்.
0: ஓகேம்மா.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, ஆலயங்கள் 4-6-2-5-3 சைபர் 8-2 இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச உறவுகள் நீங்கள் 6-4-7-3-3-8-5-5-9-6 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், பாடலாம், உங்கள் விருப்ப பாடலையே கேட்கலாம். இப்படி அநேக வசதிகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு முன் வாருங்கள்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்தில் 12:03. திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துவிட்டோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ நம்மை அணுகாமல் முன்னும் பின்னும் நம்மளை சூழ்ந்து காப்பாற்றுவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பெரிய அண்ணா? தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஓகே. நேற்று
2: ஞாயிற்றுக்கிழமை
1: நேற்று செய்தி கொடுக்கிறவருக்கு சுயினம் ஆப்பிச்சது. ரெண்டு திரும்ப வந்த நீங்க வேற இல்ல, அது அங்க கரண்ட் இல்லாம போயிட்டது கோயம்புத்தூர்ல. நின்றுட்டு திரும்ப போட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்தால திரும்ப கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ பாடினும் பாடுங்க நீங்க. ஓகே எடுங்க. நேரம் கலையத்திலே 12:09 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பு. மறந்துடாதீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வானொலி இருக்கிறது. 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை. இந்த ஒலிபரப்பு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கு. பின்பதாக மறு ஒலிபரப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கேட்க தவறுகளுக்காக மீண்டும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டோட நாமத்தை மேம்படுத்துங்கள். 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை எமது சேவை. எமது சேவை இப்பொழுது கனடாவில் க்ராஸ் கண்ட்ரியாக 2 IPTV சேனலில், இந்த சேனலில் எமது வானொலியும் எமது தொலைக்காட்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் எங்களோட தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய சபை ஊழியங்களை அதிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.
1: ஸ்தோத்ரம் பிரியண்ணா. ஆமா, வேதத்தோடு ஒப்பிட்ட கதை. கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றுவதற்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளைகளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி. அருமையான கவிதை. அதுக்கு பின்பதாக பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பின்பதாக கேட்கலாம். நீங்கள் இப்ப பாட போறீங்க. ஆண்டோட நாமத்தை மயப்படுத்தி பாடுங்கள். நிழலில் தங்குவான். ஆமீன். பாடுங்கள்.

0: நன்றி நன்றி சகோதரன். மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல்.
1: இதுல எட்டு பல்லவி இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா பாடுங்க. அது சரணம், நாளைக்கு நாலு சரணத்தை பாடுங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, அல்லது இதே சாட்டு போகுச்சில் வருங்களை நேரம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து ஆண்டவர்களை துதித்து பாட இல்லையன்னு சொல்லுவார். அதனுடைய எல்லோருக்கும் சரிசமமாக நேரத்தை பங்கிட்டு கொடுக்குறோம். அந்த நேரத்தை வீணாக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மோன்றியல்லிருந்து வாழ்த்துக்கள் பிரியண்ணா. நேரம் கலையத்திலே 12:16 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி நேரத்தை ஆதாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் ஹரன்.
1: வணக்கம் அண்ணா. கரண்,
0: எப்படி இருக்கீங்க ஹரன்?
1: அதிகமான வெப்பம் அவங்க சிவப்பு எச்சரிக்கை பத்திருக்காங்க. எங்க நாட்டுல இப்ப 30 கிராரத்துக்கு வந்து இப்ப எத்தனை மணி? இப்ப நார்மலா வந்து 6:30 ஆகுது பின்னேரம்.
0: 30
1: இருந்தாலும் சூரியனும் மறையத வெயிலும் போவத அப்படி ஒரு பகல் டைம் ஆயிடுச்சு.
0: 30 செல்சியஸா இருக்கா?
1: 30 செல்சியஸ்.
0: இங்க 26 செல்சியஸா இருக்கிறது சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள். இருந்தாலும் நான் என்ன சொல்வது, குளிரண்டா குளிரங்கிறீங்கள், வெப்பமண்டா வெப்பமங்கிறீர்கள். இயற்கை மாறி மாறி வருந்தான். இரவும் பகலும் இருக்கிறது. இரவண்டா இருட்டன்னு சொல்றீங்க, பகலண்டா வெளிச்சம்னு சொல்றீங்க. எல்லாமே நாங்கள் எங்களை வாழ்நாளில் இருக்க மட்டும் கத்தர் படைத்த இயற்கையின் விதி முறைகளை மாற்ற முடியாது.
1: மாதத்துக்கு மாதம் நாளைக்கு 2025 6 மாதங்கள் முடிஞ்சு இன்னும் 6 மாதங்கள்
0: கழிச்சு டிசம்பர் ஜூலை மாதம் 31 எங்க ஆண்டு விழா. நீங்கள் கவிதையோட வாரங்களும் இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
1: ஜூலை மாதம்
0: 31 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்க இருக்கிறோம்.
1: 21 ஆண்டு
0: எங்களோட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா பயணிச்சிருக்கீங்க.
1: நீங்கள் 21 ஆண்டுகளாக
0: நீங்கள் வானொலியோடு பயணிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அந்த நாள் மிகவும் ஒரு மிக ஆசீர்வாதமான நாள். அந்த யுத்த நேரம், அந்த யுத்த சத்தத்துக்குள்ளையும் கூட எங்களோடு ஒரு அருமையான ஊழியர் இணைந்து இப்ப கத்தர்களை நித்திரை அடைஞ்சிட்டார். அவரை எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ தெரியாது.
1: நாங்கள் அவருக்கு போன் பக்கம் அவர் யுத்த சத்தம் கேட்கும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், குண்டு மலை செய்யும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர மகளும் ஐயாவும் வந்து அந்த ப்ரோக்ராம் செய்து அவங்க ஆண்டவர மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம். இப்ப அப்படி எந்த ஊழியரும் இப்ப எடுத்த யாருக்கும் நேரம் இல்லை,
0: ஒருத்தருக்கு நேரமே இல்லை. அவர்கள் நேரமில்லை நேரமில்லை என்றே சொல்லிக்கொண்டு ஆண்டோட வருகை வருவதும் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். விழிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். விழித்திருங்கள், அந்த கண்ணை முழிச்சிருக்கிறேல.
1: இருவர் புதுமை தைரியம் உண்டாகும், வல்லமை நலை. அப்படி அந்த நேரம் சொன்ன ஒரு வார்த்தை. தரணியில் இந்த வல்லமையின் அலை தாழ்ந்து போவதும் இல்லை, அதை தாழ்த்த யாரும் வருவதும் இல்லை.
0: ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். பழைய நினைவுகளோடு இணைந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த நினைவுகள் எல்லாம் 31 21 ஆண்டு நாங்கள் கடக்கும் உங்களோட தொலைபேசி இப்ப நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யல. அப்ப உங்களுக்கு பாட விருப்பம் இல்லையா? சுருக்கமா ஒரு பாட்டு பாடுங்களா. கவிதைக்கான நேரம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சையை நாங்கள் தடுப்பதற்கு தயாரா இல்லை. ஒரு சிறிய கவிதையோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்படியா? சரி.
1: அப்ப பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். சகோவின் திருப்பதிலோ ஆண்டவர் இயேசு அவன் வீட்டில் தங்கி இருந்தார். யோனாவின் மீறுதலோ கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றில் அகப்பட்டு மனம் திரும்பினார். நினைவே ஏய் கத்தர் அவன் மூலமாய் மனம் திரும்ப பண்ணுங்க. கெட்ட குமாரன் மகன் திரும்புதோ தகப்பன் வீட்டில் மோதிரம் புதிய ஆறு புதிய இறைச்சி வஸ்திரம் பிடித்து உண்டு மீண்டும் தகப்பனோடு மகனே ஆனான் வல்லமையின் அதைகளில்
0: ஆமே. நன்றி கரண், வாழ்த்துக்கள். உங்களோட அக்கா எப்படி இருக்கிறா?
1: அக்கா இந்த அடுத்த மாசம் எங்க கூப்பிட்டு அவங்க சிறுவங்க இருந்தாங்க. தங்கச்சி மகளுக்கு ஏதோ சாமத்தியமோ புது புது புது பூப்பு நீராட்டு செய்யப்படாங்க. அவ போயிட்டு ஒரு கிழமை மூன்று கிழமை தங்குவா, திருப்பி வந்துடுவா.
0: ஆமே. மற்றது இன்னொன்று சொன்னீங்க, கடந்த முறை திருகோணமலையில இருக்கிற அந்த பாசிட்ட மகனோட நாங்கள் வானொலியில இணைக்கலாம்.
1: அவரு நல்ல அழகா மாதிரி நல்ல வாங்கி நல்ல மனுஷன் பாடிக்கொண்டிருக்கிறாரு. அவரும் சபையை செஞ்சு கொண்டிருக்காரு. நாங்கள் அவர் போன் நம்பர் தான் வச்சு நாங்கள் அவரை தொடர்பு கொண்டு விதவித தொடர்ந்து வல்லமை அவர் பயணத்தையும் படி நாங்கள் இதை பார்க்கணும்.
0: ஆமா, வாட்ஸ்அப் இலக்கத்துல கொடுங்க. அடிக்கடி வாங்க, காணாம போயிடுறீங்க. வயசு போயிட்டா? அப்ப எங்களை எல்லாம் எப்படி சொல்றது?
1: கூப்பிடுவாங்க அங்கே போய் அப்படி சட்டப்படி நியாயப்படி நீதிப்படி நிகழ்ச்சி
0: செய்தாரு.
1: பேசுறது பெரிய நாளுக்கு வாழ்த்துக்கள். அவரும் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. நன்றி ஐயா,
1: வாழ்த்துக்கள்.
0: நேரம் கலைத்திலே 12:30. தொடர்ந்து நாங்கள் பாடலோடு இணைந்துக்கலாம். அதுக்கு பின்புதாக இன்றைய நாள் தான் மிக குறைவான விருப்பு பாடலே மக்கள் கேட்டுக்கிறார்கள். 3-3 எமது அன்பு உறவுகள் தான் பாடல் விருப்பு பாடலை கேட்டுக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வரை இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தால் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:37, ஒரு மணிக்கு ஆண்டவுடைய செய்தி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1:15 ஆண்டவுடைய வார்த்தையை எங்களோடு இரு ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைய ஒளிபரப்பிலே உங்களுக்கான நேரத்திலே விருப்பு பாடல்களை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்த அந்த உறவுகளுடைய விருப்பங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்பு பாடல், இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். லண்டன்லேருந்து சௌரி கொன்சி.

இந்த பாடலை லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி கொன்சிக்கு. அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருப்பது ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட பாடல். இதோ சௌரிக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

0: ஒருபோதும்.
1: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டம்மா அவர்கள் கனடாவிலிருந்து. விருப்ப பாடல்கள் என்று மூன்று உறவுகள் தான் விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கலையத்திலிருந்து எனது விருப்ப பாடலாக ஒரு பாடலை இப்பொழுது ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்காக தருகின்றேன்.

நேரம் 12:59, ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். இன்றைய நாளும் 9 உறவுகள் பாடலை பாடியும் விருப்பு பாடலையும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நாம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: அம்மாவும் பரவாயில்லை, இன்னும் பூரண சுகம் கிடைக்கல. இப்ப அந்த சைனஸ் தலையடி வந்திருக்கு.
1: ஓ சரி.
0: மருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன், கூடிய விரைவில் வந்துருவா. உங்களோட ஜெபத்துக்காக நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா, ஜெபம் ஜெபிப்போம்.
0: ஆண்டவர் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி ஐயா, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில் எங்கள் அருமையான சௌரன் வின்சந்தையாவுக்காக, சௌரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை அலைகள் வானொலியை நீங்க தான் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இறக்கத்திற்காக நன்றி. இந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாளில உடைய சமூகத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்த முடியா வந்திருக்கிறோம். அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீடித்த ஆயுள கூடும், சரீர பலவீனங்கள் சுழிவுகள் எல்லாவற்றையும் அகற்றிக்கோடும், அற்புத அடையாளங்களை செய்தரலும், தேவைகளை சந்தியும், நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்துடலும், உதாரத்தமாய் கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுத்துடலும். இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர கட்டப்பட உடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியில் அம்மா சௌரனை ஆசிர்வதியும், ஐயாவை ஆசிர்வதியும், அம்மாவை ஆசிர்வதியும், பிள்ளைகளை ஆசிர்வதியும், தேவைகளை சந்தியும், ஆண்டவரை பரிபூரண சுகத்தை கொடும். அருமையான அம்மா இந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய வானொலியை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். எந்த சைனஸ் இருந்தாலும், எந்த விதமான உடல் சரீர பலவீனங்கள் இருந்தாலும், நசரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, ஒரு வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடும்படியாய்
0: ஜெபிக்கும்.
1: பெரிய காரியங்களை செய்திருந்தும் உடைய நாமத்தை மேம்படுத்தும். தினந்தோறும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அந்த ஊழியங்களுடைய தேவைகளை சந்தியும். தினந்தோறும் ஜெபிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாக. அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தாலும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறவர்கள், பாடல் பாடி சிறப்பிக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். அனுதினமும் அனுசரணையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதாரத்தமாய் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயர் 13:5 நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அதிகமான ஒரு சோதனையை கொண்டு வருகிற ஒரு இடம் பணம். மனிதர்களுக்கு பணம் தேவைதான். ஆனால் அந்த பணம் கர்த்தர் நமக்கு தருவார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டாம். ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை என்பது ஒரு விதமான பிசாசின் தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போதும், நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அதுதான் அடுத்த பகுதி சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், ஆண்டவர் என்ன தந்தாரோ அவ்வளவு போதும், அவர் தந்தது போதும், எனக்கு தினமும் என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா அது போதும். அப்படிப்பட்டதான போதும் என்றதான ஒரு எண்ணம், நம்ம இருக்கிறது போதும் என்றதான ஒரு எண்ணம், அதுதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு இருந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார். ஐ மீன், நான் எல்லாம் நாம் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பி இருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்துல கற்றுடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கணும். அதுதான் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். இப்போ நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம், அவருக்கு அவ்வளவு இருக்கே, அவரை மாதிரி நமக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் நமக்கு வர தேவையில்லை. அவர்களை போல நம்மளும் வாழணும், நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், அவங்க செய்கிறதான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அவர்கள் எந்த விதமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறார்களோ நமக்கு தெரியாது, அவர்கள் எந்த விதத்துல அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நாம் எப்படி வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பணம் இல்லாததுனால எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதுதான் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை விட்டு போய்விடலாம், உங்களுக்கு பணம் இல்லையா எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த சொத்தும் அந்த ஆஸ்தியும் அவனை விட்டு கரைந்து போன பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு கரைந்து போனார்கள். அவனிடத்துல ஒரு நண்பனும் இல்லை. அவனுக்கு மிஞ்சினது என்னது, அந்த பன்றி மேய்க்கிற வேலையும் பன்றியின் தவிடும் தான் கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்காத, உனக்கு இருக்கிறது போதும், யாராவது அவன்கிட்ட பணம் இல்லை அதனால இவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போட்டோம், அவங்க போனாலும் பரவாயில்ல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னைக்கு அந்த மாதிரி திருப்தி வரும், என்னைக்கு அந்தபடிதான் ஒரு மனம் ஒரு மனப்பக்குவம் வரும், என்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நாம் அடைகிற பொழுது தான், அது ஒரு வளர்ச்சியை அடைகிற பொழுது தான் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே எனக்கு பல நிறைய செலவுகள் வந்தது. நாங்கள் எங்களுக்காக செலவு பண்ணுறதில்லை, ஊழியத்திற்காக, ஊழியத்திற்காக வருகிற அநேகர் வந்தார்கள், அவர்களுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் நிறைய கடன் வந்துவிட்டது. அந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டி விட வேண்டும் என்றதான ஒரு முயற்சியோடு எப்பொழுதும் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணியிருந்தோம், ஒருத்தவங்களுக்காக அவர்கள் காசு தருவதாக சொல்லி சொல்லி சொல்லி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த சொன்னேன் அல்லவா, மாதம் மாதம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டு பணத்தை கட்ட வேண்டும், அது அடுத்த மாதத்திற்கு கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வட்டியை செலுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஜபத்தோட நாங்கள் எல்லா மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரெடிட் கார்டு பில்லை கட்டி முடித்து விடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் பணம் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது. காரணம், நாங்கள் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம், ஊழியத்தில் அதிகமாக நாங்கள் அதிகமாக எதுவும் சம்பளம் என்று எதுவும் வாங்குறதில்லை, எடுக்கிறதில்லை. அப்படிப்பட்டதான அதாவது சம்பளம் வாங்கலைன்னு சொல்லலை, பெரிய தொகையாக வாங்கவில்லை, ஒரு சின்ன தொகையாக கர்த்தர் எங்களுக்கு தருவார், ஒரு சின்ன அமௌண்ட் தருவார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை எங்கள்கிட்ட இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியாவது சமாளித்து கொண்டு போய்விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். இந்த வேளையில் இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லு இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் அப்படியே நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். காத்தீங்க என்று சொன்னால் முந்தா நாள் சனிக்கிழமை காலையில் அந்த கடன் யாரு கொடுத்தா எங்கள்கிட்ட வாங்கினாங்களோ அந்த கடன் வாங்கினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இதில் அவங்களுக்கு நாங்கள் செய்தோம். அந்த கடனை கொடுக்க செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் தந்து விடுவேன் என்று சொன்னார். நான் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை. 3 மாதம் ஆகிவிட்டது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி பக்கத்தில் அந்த நாங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு அவர் பதில் போடுகிறார். நான் உங்களுடைய உங்களுக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நாள் கூட என்கிட்ட காசை கேட்கவே இல்லாமல் இருந்தீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் அந்த காசை கொடுத்தார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்க, நம்ம சில வேலைகளில் நான் அவர்கிட்ட போய் கேட்டு அவர் நம்மள்கிட்ட ஏதாவது மனத்தாங்கல் அடைய அல்லது அவருடைய நிலைமையை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் கத்தரத்தில் நினச்சிட்டே இருப்பேன், ஆண்டவனே இந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் கத்தர் தக்க சமயத்தில் கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம சில வேலைகளில் நம்ம இடத்துல பணம் இல்லைன்னு நண்பர்கள் போய்விடலாம். அதுவே நம்ம கிட்டத்தில் பணம் இல்லையே, ஏன் இவங்க எனக்கு தந்திருக்கலாம்ல, இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதே என்று சொல்லி நான் அவங்களிடத்துல போய் நான் கேட்கறதும் இல்லை, அவங்களை பற்றி நான் குறைவாகவும் சொல்கிறதில்லை. கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தானே அப்படி நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க என் தேவைகளை யாரிடமும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த இன்றைக்கு தான் வானொலியில் சொல்கிறேன். காரணம், இந்த வானொலி அதிகமாக கேட்கிறவர்கள் அமெரிக்காவில் உள்ளவங்க இல்லை கிடையாது. அமெரிக்காவில் மிகச்சிலராக தான் இருப்பாங்க. இந்த செய்தி அது மாத்திரம் இந்த செய்தியை கேட்குறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக தைரியமாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலை. நான் என்ன சொல்ல வரேன், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கை நம்முடைய கையிலிருந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்வார், ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், யார் வேண்டும் வந்தாலும் நம்மை விட்டு போகட்டும் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நம்ம காணப்படும். அதோடு இந்த இடையில நீங்கள் நினைச்சிங்க, அப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் எப்படி கட்டினீங்க? இவர் இப்போ இந்த ஜூன் 28ஆம் தேதி தானே அவர் உங்களுக்கு காசு தந்தார். இப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் நீங்கள் எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புத விதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு போனஸ் கிடைச்சிது இந்த மாதம், இந்த மாதத்தில் எனக்கு சம்பளத்தில் போனஸ் கிடைச்சிது, இது உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் மாட்டோம் வேண்டாம் என்று சொன்னோம். உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னா, இல்லை இல்லை வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு போனஸ் கிடைச்சிதான். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எங்கள் கையில் கொண்டு கொடுத்தாரு போனஸோடைய அந்த தசம பாகத்தை எங்கள் கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் இல்லை என்று சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எந்த செய்தி போகுதோ தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் மறுபடியும் சொன்னீங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்முடைய தேவைகள் ஆண்டவர் தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கவும் ஆண்டவருக்காக கொடுக்கவும் நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குவதற்காக நீங்கள் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில பண தேவைகளோடு இருக்கிறாங்களோ, பல விதமான பண அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே அற்புதமாக இந்த தேவைகளை சந்தியும். எங்க வாழ்க்கையில எப்படி அற்புதமாக இந்த தேவைகளை சந்தித்தீரோ, அப்படி அற்புதமாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வதியும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சி பாஸ்டர், உள்ளதென்றும் அப்படியே சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தர் பார்க்கிறார் இப்படிப்பட்ட மக்களை கொண்டு, ஆண்டவர் ஊழியங்களை போஷிக்கிறார். அவர்களை நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்கே ஆசீர்வதிப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. யதார்த்தமான உண்மையே ஆண்டோட சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதுக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து கொடுத்து ஊழியங்களே தாங்க வேணும். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்தியா இலங்கையில் உள்ள ஊழியக்காரரிடமோ அல்ல யாரிடமோ நாங்கள் காணிக்க கேட்கறது இல்லை. நான் பொதுவாக காணிக்க கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சகோதரி, அவங்களை இணைஞ்சு 3 மாசம் இல்லை, காமாட்சி ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் விட்டிருந்தாங்க, பிரதர் உங்களோட ஊழியத்துக்கு நான் ஏதாவது காணிக்க தருவனும் கூட ஜிபே நம்பரை தாங்கன்னு. எங்கள்ட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை. இருந்தாலும்
1: ஜிபே
0: அதோட அவர்கள் உண்மையிலே பாவம். அவர்கள் அவர்களிடம் இன்னத்த இருக்கிறத கொண்டு கொடுப்பார்கள். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தட பண்ண கூடாதானே.
1: அப்ப
0: எங்களுக்கு இந்தியாவில டிவி ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் இங்க இருந்து காணிக்க அனுப்புறேன். அதுக்கு பதிலாக இந்த அவங்க அதை அந்த பாஸ்டர் இம்மானுவேலுக்கு அனுப்பினால் கொஞ்சமோ அவங்களுக்கு உதவியா இருக்கும். அதோட அந்த சௌகரியக்கும் ஒரு திருப்தியா இருக்கும்.
1: ஆண்டவர்
0: கொடுத்தோம் என்று ஆன முடிய அதை ஒழுங்கு பண்ண இருக்கிற நீங்கள் சொல்லும் போதுதான் இந்த சாட்சி ஞாபகம் வந்தது. இப்படி மக்கள் உள்ளதுல இருந்து கொடுக்கிற மக்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை பார்த்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த ஊழியரனும் கட்டாயப்படுத்தி, உண்மையா ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி யாரிடமே வற்புறுத்தி காணிக்க கேட்கிற இல்ல. உங்களுக்கு மனம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள். அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் கொடுங்கள். இருக்கிறத கொண்டு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியதி இல்லை. உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது நிச்சயமாக இப்படி ஊழியம் சீரர்களுக்கு ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கிற மக்களுக்கு சபைகளுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நல்ல சாட்சி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. நேரம் கலையத்தில் 1:18 இப்போது அடுத்த செய்தியாக டொரண்டோலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எங்களோடு இணைய இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்போம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுங்கள் ஐயா.
2: ஆமென், ஆமென். இந்த நாளும் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்துமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் மத்தியில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த கிழமை உங்கள் மத்தியில் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் வேத புத்தகம் உங்களோட கரத்திலே இருந்தால் 1 கொரிந்தியர் 1 ஒன்றிலிருந்து 18 வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னை சர்வாங்க தகன பலியாகும்படி இச்சிறுவையை தெரிந்து கொண்டார். இன்று உலகளவில் பல கோடி மக்கள் சிலுவையை தங்களுடைய தீவ மார்க்கத்தின் புனித சின்னமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சுவிசேஷம் என்றால் நசரேயாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் தீர்த்தெழுதலுமே திருமறை முழுவதும் அடங்கியுள்ள திருவசனங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் எனலாம். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பினால் அல்லது உலக ஞானத்தினால் நான் சொல்லவில்லை. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவராலே மனுக்குளம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு பெறுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்று தெளிவாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னார். 1 கொரிந்தியர் 2:13 1 கொரிந்தியர் 2:13 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:4-5 நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2:4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்து பவுல் அடிகளார் உலகத்தில் சிறந்து விளங்கும் கிரேக்க ஞானத்தை பெற்றிருந்தும் சிலுவையில் அதையுண்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் தம்மை தாழ்மைப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கூறி அறிவித்துக் கொண்டே சுற்றித் திரிந்தார். கலாத்தியர் 2:11-12 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள். அதனால்தான் சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய பரலோக வாழ்வை விட்டு மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே பிறந்து மீண்டுமாய் உயிர் தெழுந்து இன்றும் கல்லறை இல்லாத ஒரு ஆத்மா இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் எல்லாரும் மறித்தார்கள், எந்த தெய்வமாய் இருக்கலாம், மற்றவர்களாய் இருக்கலாம், அவர் உயிர் தெழுந்ததாய் எங்கும் விவரம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் எல்லா பாடுகளையும் அனுபவித்ததோடு மட்டுமல்ல, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, சத்துருவை வென்று ஜீவனை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வானொலியிலே தேவன் போட்ட பாரத்தை ஐயாவும் ஜெசிந்த அம்மாவும் இணைந்து கத்தங்களை உள்ளத்திலே போட்ட பாரத்தை ஒருவராவது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை தங்களுடைய உழைப்புகளை எல்லாவற்றிலும் இதிலே போட்டு எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காக தங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும், உயிர் பிரகாரமாக கொடுப்பது அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலமாக எத்தனையோ தேவ செய்திகள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ வார்த்தைகள் அனுதினமும் தங்களின் நேரத்தை தங்களுடைய சர்வ பலவீனத்தை கூட அவர்கள் கவனியாமல் உலகில் எங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு பல ஊழியர்களை கொண்டு வந்து பல வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மத்தியில சொல்வதின் நோக்கம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஜீவனை தந்தாரே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளை ஒரு புதிதான வாழ்க்கை, குடும்பத்திலே தேவ சமாதானம், சபையிலே தேவ சமாதானம், உலகத்திலே வீட்டிலே எங்கும் இலங்கையிலே கூட மற்ற நாடுகளிலே கூட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த வானொலி மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் நம்மால் செய்ய முடியாதே அவர் செய்கிறார்களே, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உலகங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதே, அவை உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளை அவர்கள்ட்ட கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார், தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவன் பாதைகளை திறப்பார். இரண்டாவதாக கெட்டு போகிறவர்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தீர்க்கர்கள் முன்கூட்டியே கூறி அறிவித்த வண்ணமாக மீட்பர் வெளிப்பட்டார், அவர் சிலுவையில் பலியானார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, இதன் மேல் பற்றுறுதி அல்லது விசுவாசம் வைக்க விடாமல் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசு என்கின்றவன் பலவித சந்தேகங்களையும் தடைகளையும் மக்களிடம் பூத்தி கொண்டே இருப்பார். அதனால் தான் எரேமியா 4:22 சொல்லுகிறது, எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாதையில் சென்று ஜீவனை அடையாமல் சாத்தானுடைய உலக பாதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதல் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எரேமியா 5:21 நாங்கள் பார்க்கிறோம். பற்றுறுதி வைக்காமல் மாயான இவ்வுலக வாழ்வினை முடித்து கொண்டு நித்திய அழிவை நோக்கி செல்லுகின்றனர். உபதேசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்கள் அவர்களுடைய செவி விரித்த சேதனம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள், சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியராகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே சிறுவியை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களாகிய இவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:20 ஞானி எங்கே, வேத பாதகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தொடர்ந்தும் அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 2:21 பார்ப்போம் சொன்னார். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலேயே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற இப்பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலக படிப்பு, ஆற்றல், ஞானம், சன்மார்க்க நெறி எல்லாம் இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள இயலாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் சிலுவையை பற்றிய உபதேசம் மறை பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். இயேசு சொன்னார், அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், இருதயத்தில் உணர்ந்து மன

0: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபெரனாய் இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், வழிநடத்துகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கை அணுபலமாய் இருக்கிறது. ஆயிலும் யூதன் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு அனைவர் மேலும் இருக்கிறது. கீழ்ப்படிக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு வருகிறது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 2:30 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:30 அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை அறிந்து அனுபவித்துத்தான் பவுல் அடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தம்மை பற்றுறுதியை அறிக்கையிட்டார். இது பற்றுறுதி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு ஜீவ பெறனாய் இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கிறது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பெலனாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உபதேசம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒன்று யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆவியிலே செத்து போல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை நாயனாகிய இயேசு உங்களோடு இருப்பாராக. மகா இரக்கமும் கிருபை இந்த பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளையிலும் அனைவரே தங்கள் நேரங்களை ஒதுக்கி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் முத வல்லமை ரட்டிப்பாக கடந்து வருவதாக வானொலியை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிதமாக இலங்கை தேசத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இஸ்ரேல் தேசத்திலே பல நாடுகளிலே பலவிதமான போராட்டங்கள் கடைசி நாளிலே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மை அறிந்து ஆண்டவரே தங்களுடைய பரலோக வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த வானொலி செய்கிற சேவையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீர். எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு துன்பத்தோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களே உமது வல்லமை விளங்க பண்ண அவர் உண்மை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ்ந்து உமது ஜீவியத்தை அவர் பிடித்துக் கொண்டு ஓட ஆவி ஆத்துமா சரணத்தில் ஒரு புது பலம் தந்து நீ கரம் பிடித்து வல்லெடுத்தபடியாய் எல்லாவற்றையும் எல்லாமாய் செய்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. வார்த்தைகள் மிக ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவருடைய சிலுவையை குறித்துதான வேதத்தின் வார்த்தைகள் ஒன்றுமே உண்மையிலே ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து வர்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி. நன்றி கத்ததாமே உங்கள் யாவரையும் பெருத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவாரா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன்.

நேரம் கலையத்திலே 1:43. 1:45 நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்திலே 1:45. இது வேதம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள் சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் 1 Samuel 11:12, ஏசாயா 55, வெளிப்படுத்தின 19:20 ஆகிய புத்தகங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். வாசியுங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: 1 Samuel 11:12. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கேன். இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமாகி ஓரினை மாட்டினை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கத்தராலே உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூத மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷனிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெளியே ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலே, நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொண்டு போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 Samuel 12:12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கன் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருப்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரில் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும் படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சவுலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கு கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தரை தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன். இரண்டாவது வேத வாசனமாக ஏசாயா 55 அதிகாரம். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்து ஜாதிகளை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சோந்திக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது வேத வாசிப்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம், 20வது அதிகாரம், 19வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசி தனத்தினாலே பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கமும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டி யானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி யானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திர தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய நா வார்த்தை என்பதே, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும் படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோளால் அவைகளை அரசாளுகிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்கரசுகளுடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தம் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தின எழின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறந்தி வர கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளுடைய கோகேயும் மாக்கோயையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தலையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாலே வானத்திலிருந்து கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீக்கதர்சியமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு 2ம் இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மயப்பட்டது. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கத்திற்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திறப்பின் வாசலிலே ஜெப வேடையிலே இணைந்து கொள்வோம் பின்பதாக.
1: ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர்.
0: நன்றி அம்மா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 2:12 திங்கட்கிழமைக்கான மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 2:30 வருகிறது வளர்ந்தரும் வார்த்தைகள். வழங்க இருக்கிறார்கள் சோரி ஜியா கனர்டம் அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் பிபிசி உலக செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்வோம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதிக்கும் ஈரான். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று உறுதி வழங்க கோரும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர். காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான பாலத்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். ஐரோப்பா முழுவதும் பரவும் வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் ஸ்பெயினில் அதிகபட்சம் வெப்பம் பதிவு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரிய மைக்கேல். பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்கா உறுதி வழங்காத வரை அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடாது என்று அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தீவிர சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஈரானால் இன்னும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறினார். ஈரான் தலைநகர் டெஹரானில் தற்போது உள்ள பிபிசியின் சர்வதேச செய்திப் பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டுசட் பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானில் இருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். அங்கிருந்து அவர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: பலவீனமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் டெஹ்ரான் நகரம் உலகின் பார்வையில் இவ்வாறுதான் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு பல தசாப்த கால பதற்றங்களில் 12 நடைபெற்ற போரின் நினைவூட்டல்கள் தெருக்களில் காணப்படுகின்றன. இந்த மாதம் குண்டுகள் வீசப்பட்டபோது அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்ததை தெளிவுபடுத்த அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் விரும்புகிறார். அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
4: அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அறிகிறோம், ஆனால் இன்னமும் தேதி குறிக்கவில்லை.
3: அதிபர் ட்ரம்ப் இது குறித்து பேசினார்.
4: எந்த தேதிக்கும் எந்த நடைமுறைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சொல்லிக்
5: கொள்கிறேன்.
4: பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மீண்டும் பார்க்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கோருகிறோம்.
3: ஈரானின் அணுத்தளங்கள் மோசமாக சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் யுரேனிய செறிவூட்டலை இன்னும் நிறுத்தப்போவதில்லை என்கிறது ஈரான்.
4: இதுபோன்ற முன்மொழிவுக்கு நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்?
3: யுரேனிய செறிவூட்டலுக்கு ஈரான் அதிக விலையை கொடுத்துள்ளது என்று ஈரானியர்கள் கூறுகிறார்கள். 60% என தேவையற்ற அளவுக்கு நீங்கள் செறிவூட்டுகிறீர்கள் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் சந்தேகம் எழுந்துள்ளது.
4: 60% என்பது அமைதிக்கான நோக்கங்களுக்கே பயன்படுத்தப்படுகின்றது.
3: ஆனால் இது சந்தேகத்தை எழுப்புகிறதே.
4: அதன் அளவு திறன் பற்றி விவாதிக்கலாம், ஆனால் செறிவூட்டக்கூடாது, பூஜ்ய செறிவூட்டலே வேண்டும், அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் குண்டு வீசுவோம் என்பது சக்தியுள்ளவன் சொல்வதே சரி என்பது போலாகும்.
3: ஈரானின் அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் திட்டம் அச்சுறுத்தல் அல்ல என உலக நாடுகளுக்கு ஈரான் உறுதி கூற அதிக நடவடிக்கை வேண்டும் என்கிறார்களே.
4: நாங்கள் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தையின் மத்தியில் திடீரென ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டோம். எங்களை விமர்சிப்பவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆய்வு செய்ய
5: வேண்டும்.
4: அமெரிக்காவை இஸ்ரேலியர்களை விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவை விமர்சிக்க திறனற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
3: போரின் இருள் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். வாழ்க்கை மேம்படும் அல்லது மோசமாகும் என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் கடந்தன. அவர்களின் வாழ்க்கை பழங்கால பகைமையில் சிக்கியுள்ளது.
2: ஜபாலியா உட்பட காசாவின் பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான பாலத்தீன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக கூறும் பாலத்தீன மருத்துவ அதிகாரிகள், அவர்களில் 27 பேர் 2 வேறுபட்ட இடங்களில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் ஈரானுடனான 12 நாள் போர் தங்களுக்கு வெற்றி என்று இஸ்ரேலின் பிரதமர் கூறினார். காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க ஏராளமான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை என்கிற பிரதமரின் கருத்துக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள நெத்தனியாகுவின் அரசுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் மோதலை நிறுத்த ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் வயர் டேவிஸ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: இது நிச்சயமாக ஒரு மாற்றம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினரால் இது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றமா என்பதை சொல்ல இன்னும் காலம் கனியவில்லை. நேற்று இரவு நெத்தன்யாகு ஈரானுடனான போருக்கு பிறகு கிடைத்த வாய்ப்புகளில் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸின் தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று கூறினார். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸின் ராணுவ தோல்வியை தனது முன்னுரிமையாக கருதி வருகிறார். பணைய கைதிகளை இரண்டாவது முன்னுரிமையாக கருதுவதாக பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நேற்று இரவு பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு முன்னுரிமை என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மக்களின் துன்பத்தை தணிக்கவும் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அழுத்தத்தின் அடையாளமாக இந்த கருத்து அமைவதாக கருதப்படுகிறது.
2: ஜூன் மாதத்தில் 230,000 மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களை பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஐநா குடிவரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவணமற்ற எல்லா ஆப்கானியர்களும் ஜூலை 6 வெளியேற வேண்டும் என ஈரான் காலக்கெடு விதித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பின்பு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியேறினர் என்றும் நாடு கடத்தலால் 40 ஆப்கானியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஐநா கூறுகிறது. கனடாவில் டிஜிட்டல் சேவை வரி அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்நாடு அதனை ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்ட வரி தொடர்பாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு புதிய கட்டணங்களை விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த டிஜிட்டல் வரி அமேசான், மெட்டா மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பெருமளவில் பாதித்திருக்கும். இந்த டிஜிட்டல் வரி ரத்து அமெரிக்காவுடனான விரிவான வர்த்தக ஏற்பாட்டை பொறுத்து அமலாகும் என்று கனடா தெரிவித்துள்ளது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் வெப்ப அலை பரவி வரும் நிலையில் சுகாதாரம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவின் தெற்கு பகுதி முழுவதும் இன்று 40 அதிகமான வெப்பநிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசிய வெப்பக்காற்று காரணமாக வார இறுதியில் சுகாதாரம் மற்றும் காட்டு தீ குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. போர்ச்சுக்கலின் 3/2 பகுதிகள் அதிக விழிப்பு நிலையில் உள்ளன. இத்தாலியிலும் இதேபோன்ற சூழல் நிலவுகிறது. ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பம் இன்று பிரிட்டனில் நிலவக்கூடும். ஸ்பெயினின் தெற்கு பகுதி இப்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகபட்சமாக 46°C எல் கிரானடோ நகரில் பதிவானதாக ஸ்பெயினின் வானிலை சேவை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேட்ரிட் செய்தியாளர் கே கெட்ஜகோ வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: 30+ டிகிரி வெப்பநிலை குறிப்பாக ஸ்பெயினின் தெற்கு பகுதி மக்களுக்கு பழக்கமில்லை. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் இந்த வெப்பநிலை பதிவாகலாம். ஆனால் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த வெப்பநிலையை எதிர்பார்க்காத மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நினைக்கிறேன். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி மக்களும் அப்படியே. அதிக வெப்பநிலை முன்பே தொடங்கியிருப்பது கோடை காலத்தின் நீட்சியை காட்டுகிறது. 50 முன்பு ஜூன் மாதத்தில் தீவிர வெப்ப அலை ஏற்படுவது அசாதாரணமாக இருந்தது. இப்போதும் அது அசாதாரணமாக இருந்தாலும் அடிக்கடி நிகழத் தொடங்கியுள்ளது. கடந்த 25
4: ஸ்பெயினில் 9 வெப்ப அலைகள் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன.
2: நிறைவாக சீனாவில் நடைபெற்ற தனித்துவமான கால்பந்து விளையாட்டு குறித்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை மனித வடிவிலான ரோபாட்டுகளின் கால்பந்து போட்டி பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் இயங்கிய இந்த ரோபாட்கள் மைதானத்தில் பந்தை உதைத்து விளையாடி கோல் போட்டன. ஆகஸ்டில் நடைபெறவுள்ள உலக மனித வடிவிலான ரோபாட் விளையாட்டு போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்தில் 2:23 திங்கட்கிழமைக்கான மாலை ஒருவர் போட இணைந்திருக்கும். அடுத்து 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் சௌரி ஜெயா கனர்டம் அவர்கள். 2:30 ஆரம்பமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திறப்பின் வாசலே ஜெப நேரம் நடைபெறும். அதுக்கு முன்பதாக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். 6473385562 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து கூறலாம் அல்லது பதிவாகவும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த
1: நேரம் கலையதிலே 2:29 அடுத்து வர இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள்.

0: பிரைஸ் லார்ட் சௌதி.
1: எப்படி
0: இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். நேரம் கலையத்திலே 2:37 இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. வளந்தரும் வார்த்தைகள் சௌரி ஜியா கனகரட்டம் அவர்கள் வழங்குகின்றார்கள்.

0: அமேன். நல்லவர் இயேசுங்கள் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் சார்ந்த வட்டகப்பனையும் நம்பியோர் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். மனுஷனப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலுக்கு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாளர்கள் பிரகாரம் பிழைப்பூட்டு தீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நிர்வாசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறவரே, உங்களுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை வளமாக்குறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சொந்த குமார் நன்றும் பாராமல் அவரே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி என்கிற பிரகாரம் வார்த்தைகள் அந்தவரே சொன்ன பிரகாரம் எங்கிற வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கொடுத்து வல்லிடத்தின் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே அவர் நல்லவர் என்பதை நான் குறித்து பார்க்கப்பட்டதாக தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். சின்ன குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதே பாட்டில் தான் தங்கிற 34 தான் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை தங்கிற காரணம் தங்கிய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே தான் அவர் அவ்வளவு தைரியமாக கூட கர்த்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை உலகத்துக்கு போய் பார்த்தாலோ, இல்ல ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலோ, ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா அவர் சொல்றாங்க, இந்த இடத்துல குடிக்கிற இந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு வந்து சொல்றதுக்கும் கால கேட்டு நல்லதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அத்தர் நல்லவர் என்பதை ருசித்த காரணத்தினால ருசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளிலும் ஆவியாளர் என்று சொல்லுறார். ருசிச்சு பார்க்க சொல்லி அவர் ஏதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே அதுல காரியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாங்கள் நாங்கள் அனுபவிக்கப்பட்டதாக முதலாவது நாங்கள் நாங்கள் சொன்ன வார்த்தையின்படி ரோமர் 8:32 பார்க்கிற பிரகாரம் தன்னுடைய சொத்த குமாரினியே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தவர், அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே கொடுத்தவர், அவரோடு கூட எனக்கும் உங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல ஒருவனாலும் கொடுக்கவும் முடியாது, இந்த உலகத்தால எடுக்கவும் முடியாதுன்னு சொன்னாரே. அப்போ நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் போக்குன்னு ஆங்கிலத்திலே சொல்லுறாங்க. தேவ சம அதாவது தேவனுடைய சமாதானம் என்ற வார்த்தை, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அந்த விரிவாக சொல்ல போனால் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து எனது சார்பிலும் உங்களது சார்பிலும் மரணத்தை நான் சுமக்க வேண்டிய நான் ருசிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். எபிரேயர் புத்தகத்துல 2 நாங்கள் வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகத்துல 2 சில வார்த்தைகளை நண்போடு வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே 2:9 வசனம் எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுக்கு முடிசூட்டப்பட்டார். அவர் மரணத்தை ருசித்தாரா? ஏனென்றால் 10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் சொல்ல வெட்கப்படாமல் யாரு என்னை உங்களை சகோதரன் சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரன் அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் அவரும் அவர்களைப் போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி அடிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயிற்சினாலே அடிமத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதர் உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த காரியத்துல இந்த பகுதியில நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாங்கள் ருசிக்கிறத பத்தி நாங்க பாவியாக நம்மளோட பேசிக் கொண்டிருக்க கர்த்தர் நல்லவரும் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நமது சார்பில அவர் மரணத்தை ருசித்த காரணத்தினாலே நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அடிமைத்தனத்துக்குள்ள மரண ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் நான் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நீங்க தயவு செய்து இது ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கல எனக்கு தனக்க விளங்க இல்ல தனக்க புரிந்து கொள்ள முடியல. ஆனா நாளுக்கு நாள் இந்த வேத பௌத்த தியானம் பண்ணின காரணத்தினாலே அநேக அற்புதங்களை இந்த சரீரத்துல நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சரீரத்துல இந்த மரணம் என்பது கடைசியில் நடக்க போற ஒரு காரியம். ஆனா அந்த மரணத்தின் சாயல் தான் நம்ம சரீரத்துல வயசு போனா சரத்துல ஏற்படுற பலவீனங்கள் நம்முடைய கையட்டின் காரியங்களால சரத்துல வரக்கூடிய விளைவுகள்ல வந்து நாங்க விடுதல் நாங்க ஜீவனை அனுபவிக்கும்படியாக நானும் நீங்களும் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நானும் நீங்களும் வாழ்வடைவே தயவு செய்து தியானம் பண்ணுங்க. பார்க்க உங்களுக்கும் சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாம இருக்கிறாம். ஆனா இந்த வேத பகுதிய மர ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாவருக்குள்ளே நானும் நீங்களும் அடங்குறோம். என்னுடைய பேரையும் அதுக்குள்ள வருது, உங்களுடைய பெயரும் அதுக்குள்ள வருது. யாவரையும் ஆனப்படினால திரும்ப திரும்ப திரும்ப எதுக்காக நாங்க அவர் நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்காக ஜீசு குழந்தையாக பூமிக்கு வந்தார். அவர் எதுக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானால் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நாங்கள் இந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்தில இருந்து விடுதலையாக அவர் செய்து முடித்தத இந்த நாட்கள்ல நாங்கள் உறுதியாக கட்டி கொண்டு எதிராளியாக பிசாசை ஏசுக்கு சொல்லும் போது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கும் வரார். நானோ அவருக்கு ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பறிப்பூட்டப்படவும் வந்தேன். நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கிறதற்காக ஜீவனை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே ஏசுக்கு இந்த பூமிக்கு வந்தார். மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கிவிட்டார், விடுதலாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும். எந்தாம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்குவோம் இந்த காரியங்கள் இந்த நிருபங்களை படிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அந்த பிரகாசமான மனத்தங்களின் ஊடாக இந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் பாருங்க. எபிரேயர் 2 அதிகாரத்துல பார்க்கும் போது முதல் வசல் வசனத்துல நான் வாசிக்கிறேன், அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நரித்தவர்களாய்ந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உபலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியைகள் ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவி கேட்டபுடன் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே இது நான் வாசிக்கிற வேத பகுதி 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிற 3 வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாசிரியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறுத்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பிறந்த காலத்துல இந்த வார்த்தை உச்சரிக்க, ரட்சிக்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட இழுத்தி, நம்மை அவரோட கூட இழுத்தி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவதீது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தோண்ட ஈவு. ஈவு சொல்லிட்டு ஒருவர் நமக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கணும், அந்த ஆளுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு அவர் தர்றது கிஃப்ட் இல்ல, அவருக்கு மனமு வந்து விரும்பி எங்களுக்கு கொடுக்கிறது அந்த பரிசு கிஃப்ட். அந்த ரட்சிப்பு என்பது நாங்க உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் ஏதோ பிரியம் செலுத்தி எனக்கு அந்த ரட்சிப்பின கிடைக்கல. இலவசமா, இலவசமாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது விளையாடத்துக்கு அதை காசு யாரும் எந்த உலக தோகம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு காரியம். ஆனா ஏசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் எங்களை இலட்சியமாக மீழ்ச்சி இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தோண்ட ஈவு, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில், ஏனெனில் எதற்காக ரட்சிப்பு, எதற்காக முடிப்பு, எதற்காக வாழ்வன் பார்த்தா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்தியா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே முன்னதாகவே ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி, இன்றைக்கு பேசப்பட்டவா இந்த ரேடியோ, இன்னைக்கு இந்த முதலாவது இணையதள வானொலி இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்க மக்கள் இந்த ஊழியத்தின் ஊடாக அவர்கள் காசுல பதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே முன்னதாகவே, முன்னதாகவே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். சாதாரணமான காரியங்களை தேவன் பார்த்து, தேவன் இந்த குடும்பத்தார அவங்க உலகத்துல பிறக்க முதலே, கணவன் மனைவியா அவங்க இணைய முதலே, தேவன் ஏற்கனவே முன் கொடுத்த ஒரு காரியம். உங்களை கொடுத்தும் என்ன கொடுத்தும் அதே போல தேவன் இந்த நாட்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், இந்த கண்டத்துல, இந்த தேசத்துல, எந்த குடும்பத்துல நாங்கள் வாழ வேண்டும், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்வை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க ஏதோ நம்ம தலைவிதி விழுந்துட்டோமே, தலைவிதி நடந்துட்டு இந்த காரியங்களை உங்க வாயில உங்க மனசுல எடுத்துக்கொண்டு முன்னதாக தேவனே முன்பிடித்து அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு வாழ்வினை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கும் போது இந்த ஐந்துலன்களினால பார்க்கும் போது அது உகந்ததாக இல்லாமல் இருந்தாலும் விசுவாச கண்களின் ஊடாக என்னுடைய வாழ்வை பார்க்கப்பட்டு சாமியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவருடைய செய்தியா இருக்கோம், தேவருடைய செய்தியா இருக்கோம். இந்த டெஸ்லா காரை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கியவர் வந்து அந்த எந்த நோக்கத்தோட காரை உருவாக்கினார். இப்ப நானும் நீங்களும் மூன்ற வாகனம் எதுவாகவும் இருக்கலாம், அந்த அந்த உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட அந்த வாகனத்தை உருவாக்கினது போல நானும் நீங்களும் ஒரு நோக்கத்தோட நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒரு நோக்கத்தோட பூமியில வாழ வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினால இந்த காலகட்டத்துல சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்லவர் என்பது முதலாவது உலக உச்சிக்க முடியாது. நீங்க வாயில சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களோட சூழ்நிலை சொல்லும் எப்படி கர்த்தர் நல்லவர் அந்த ஏழுமுனை இந்த பாடு, கர்த்தர் நல்லவர் ஏழுமுக்கு இந்த காரியம் சொல்லி பிச்சாசு நமக்கு சூழ்நிலை காண்பிக்கும் போது கர்த்தர் நல்லவர், ஏன் நல்லவர், தன் சொந்த குமாரனே எனக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். நானும் எந்த குடும்பத்தாரும் வாழ்வடையும்படிக்கு அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இதை நாங்கள் மனதுல கொண்டு கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது இந்த பூமியில நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், ஆபிரகாம தேவன் அழைத்த போது தன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதம் ஆயிப்பாய், நம் உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கு அழைக்கப்பட்டவர்களே ஒழிய நாங்களே புனி குறுகி நொந்து நூல் சொல்லுவாங்க, நொந்து நூடுல் சார சொல்லி சொல்லிட்டு வார்த்தை பேசுவாங்க. கொண்டுவே இல்லாம எல்லாமே அச்சு போற சூழ்நிலையில வாழ்றது தேவனுடைய திட்டம் இல்ல. ஆனா பிசாசுடைய பிளான் அதுதான், பிசாசுடைய பிளான் அதுதான். அவன் ஆனா அவனோட அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே ஜீசஸ் சிலுவையில முறியடிச்சிட்டார். ஆனா முறியடிச்சிட்டாங்க செய்தி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு பந்து சேர ரொம்ப தாமதமா இருக்குது. ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில வியாதியை சுமந்து தீர்த்துட்டார் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க வியாதியை விடாது ஏதோ கடவுள் நம்மள சோதிக்கிறார் நம்மள பறிச்சு பார்க்கிறாரு சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வார்த்தை சட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குற்றங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு நம்முடைய மேறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எழுத நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்ச்சினை அவர் மேல் வந்தது. அதே தலும்புகளா குணமாகவோ 1 பேர் 2:24 தெளிவா போடப்பட்டது. அது தலும்புகளா குணமானீர்கள் சங்கீதக்காரர் முன்னுக்கு பார்த்து பாருங்க நாங்கள் இதெல்லாம் பேரு வந்து பின்னால பார்த்து சொல்றார். மாவீது பழைய பாட்டில வாழ்ந்த மாணவியர் அவர் சொல்றார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் உள்ள உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத என்ன உபகாரம் அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடித்தூட்டி நன்மையினாலும் வாய் திருப்தியாக அக்கல்லைக்கு சமானமா வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இது இதற்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கூட்டத்துல நேர்ல நடந்த கூட்டம் எல்லாம் இந்த தொலைத்தொடர்பு வாயிலாக நடந்த கூட்டத்துல ஒரு உயர்காரர் என்னுடைய சகோதரி குரால் வந்து அவங்க கால வெரி குட் பெயின் எங்களுக்கு அவளுக்கு வந்து சரீரத்துல சரியான வலி வேதனையோட இருக்கிறார் அது பேர்ல ஊழிய காரம் சொன்ன காரியம் வந்து அந்த அவருடைய வியாதியில சீர்த்தத்தை சொல்லி ஏற்று அந்த அந்த வியாதிகள் அப்பயத்தில் வெளியே போகுதுன்னு சொன்னத அதையும் அப்படியே டச் பண்ணிட்டேன் அந்த போட அப்படியே புரிஞ்சுட்ட ரெண்டு சிஸ்டருக்கும் இன்ஸ்டன்டா ஹீலிங் கிடைச்சது பாருங்க. இது அது ஒரு ஒரு வழி நாங்க சொல்ல பெற்றுக் ஒரு வழி பெரியாத்துக்கு பெரிதான பெரிய வழியன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வார்த்தை இந்த வார்த்தை வரையோ எந்த வியாதி ஏற்றுமதிட்டார் என்னுடைய கருத்திரத்துக்கா ஏற்று கல்வாரிகளை கருத்துறதான் அவருடைய கருத்திரத்தினாலே நான் ஐக்கிய காக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய சாபமான சாபத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு நான் பிடிச்சுக்கொண்டு என்னுடையது முகம் என்னுடையது ஆரோக்கியம் என்னுடையது ஐஸ்வர்யம் என்னுடையது வாழ்வு என்னுடையது பிடிச்சவங்க எது வாழ்ந்திருக்கிறாங்க என்னமோ உள்ளதாக உலகத்துல இருக்கிறோம் வீட்டுக்கு ஒரு வாக்கப்படியும் சொல்லி உலக தத்துவங்களை நம்பி நமக்கு கஷ்டப்படுறாங்க நான் பாக்குற கஷ்டப்படுறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்த நான் நீங்கள் இந்த நாட்கள்ல ஒளியின் கேள் வந்துச்சு சொல்லி தங்கி விவசாய 60 நாங்க வாசிக்கிறேன் இருள் பூமியையும் ஆறு ஜனங்களையும் கூடும் உதிப்பார் மிக வெளிச்சத்துல நாங்க வாழும் போது எல்லாரும் எங்களை தேடி வருவாங்க. இதற்கு யாரு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்க்கைங்க இதுதான் ரகசியம். கர்த்தருடைய வேதத்துல இரவு பண்றோம் தியானமா இருக்க மனிதன் பாக்கியமா அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் ஷோர்ட் கதை கிறிஸ்டியன் லைஃப் ஷோர்ட் கதை நாங்க போய் இன்ஸ்டன்டா காஃபி போடுறோம் டிரைவ் த்ரூல சாப்பாடு வாங்குறோம் பிளேசஸ்ல டிரைவ் த்ரூல இன்ஸ்டன்டா வாங்குற காரியம் இல்ல தெரிஞ்சு நாங்க விதைக்க வேண்டும் அதை அறுவடை செய்வோம் என்னுடைய வார்த்தைய நம்முடைய இருதயங்களை நம்ம விதைக்க வேண்டும் அது விதைக்கிற வார்த்தைகளுக்கு தண்ணி பாய்ச்சப்பட வேண்டும் தண்ணி பாய்ச்சி அது சரியான வேலையில அந்த மரம் முளைச்சி தனியாம இருக்கிறது பொறுமையா இருக்கணும் கண்டிப்பாக பரிபூர்ண சுகத்தை விடுதலைய வாழ்வை நான் நீங்கள் இந்த பூமியில வாழ எனக்கும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஏற்று வந்தார் நாங்கள் வாழ்வு சரி கூட்டப்பட ஏற்று வந்தார். ஆனப்படினால் இந்த நாளில் நான் சொல்லப்பட்ட பிரகாரம் அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நான் சொல்லியிருந்தேன் ஆனப்படியால நான் ஜெபிச்சு நாங்கள் வலிமை செய்யற ஜெபித்த எனக்காகவும் இந்த குடும்பாங்கத்தினருக்காகவும் உங்களுக்காக ஒரு குடும்பாங்கத்தினருக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் பேசியர் முதலாம் அதிகாரத்தில் உள்ள ஜெபத்தை நாங்கள் நேரடி நாங்கள் குளத்தின் ஜெபத்தை நாங்கள் செய்து நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் முடிக்கலாம் நான் நம்புறேன். நிருபம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாம் அதிகாரத்துல எடுத்து 16 வசனத்துல இருந்து நாங்க ஜெபிப்போம். 16 இருந்து ஜெபிப்போம். எபேசியர் 1 இடைவிடாமல் உங்களுக்காக சோதிக்கப்படி ஜெபங்களில் உங்களை நினைத்து இடைவிடாமல் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக சோதிக்கம் பண்ணி நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நாங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்திருக்க வேண்டும் என்றும் தாம் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை இல்லதென்றும் பரிசுத்த வந்தத்தில் நமக்கு உண்டாயிருக்க சுந்தர மகிமையின் ஐஸ்வர்யம் இல்லதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்து தத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இல்லதென்றும் நாங்களும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறை தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேசிட்டிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபடுத்தி உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக கருளினார். இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறார், எதற்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து விழுந்த குழந்தைகளையும் எங்கள் குடும்ப அங்கத்தினரையும் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவைகளில் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு எதுபடியாகவும் கீழ்படியாமை பிள்ளை எடுத்து இப்பொழுது சிறிது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதிக்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். எவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமிழ் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்து உள்ள எங்களையும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்களும் எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். இதனால் உண்டானதல்ல இதோட ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி கிரியலால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு அவங்க செய்யா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். எங்கள் அன்பின் தரலோக தகப்பனே, இந்த அருமையான நாகலில் நாங்கள் பேசிக் கொண்ட பிரகாரம் பேசிய ஜபத்திலும் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜபத்தை எங்களுக்காக எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்ட ஜெபிக்கிறோம். நாள் முதல் எங்களுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக இடைவிடாமல் ஜெப பண்ணுறோம்.
1: நாங்கள்
0: குடும்பத்தார் அனைவரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உங்களோட சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நெற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில்
1: திருப்தியடை
0: பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையை படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும். எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கான ஒளியில் உள்ள பசுத்தவான சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களையும் குடும்ப அங்கத்திலே சகோதரில் ஆக்கியவரும் விடுதலையாக்கி ஒரு அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினர் பிதாவை தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எங்களுக்கும் குடும்ப அங்கத்தினர் கிடைத்திருக்கபடி அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில விசேஷமா சத்தாவே ஐயா அந்த ஊழியக்கார குடும்பத்தினருக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்.
1: நன்றி ஆண்டவரே.
0: சமானமாய் குடும்ப வாழ வயது
1: குறைபெறுதலை
0: ஐயா இந்த சகோதரி சகோதரி இந்த
1: சரீரத்தில்
0: அழைக்கிறேன் அழைத்த கத்தாவே காரங்கள்
1: குடும்பத்தை
0: ஆமென். வாழ்க்கையில் அப்படி இருக்குமானால் ஐயா இந்த புதிய பார்த்த சிந்தப்பட்ட ரத்தத்தை ஐயா உங்களுடைய சட்டத்தை உட்கொள்ளுற ஐயா இந்த குடும்பத்தார் ஆரோக்கியத்தோடு
1: நன்றி
0: ஒவ்வொருவருக்கான மாத்திரமில்ல மறு ஒழுங்கு
1: நன்றி ஆண்டவர். ஆமென் ஆமென். நன்றி சகோதரி. ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டுமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்களுக்காக இந்த வருகின்ற நேரத்தில் ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நன்றி அம்மா, நன்றி.

நேரம் கலையத்திலே 3:07. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறோம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து சகோதரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இந்த ஜெபத்தை வழிநடத்த இருக்கின்றார்கள்.

0: இது திறப்பின் வாசலே ஜபத்துக்கான வேளை. எங்களோடு ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆசோமே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையா ஆசோமே இருக்கிறோம்.
0: ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் மீண்டுமாக சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஊழியர்களை ஒரு தடவை கூறிக்கொள்கிறேன். 4 தேவ ஊழியர்கள் செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதன் பின்வாக இன்றைய நாளில் சகோதரி புதிதாக ஒரு சகோதரி வேதத்தை வாசித்தார்கள். அதாவது நீதிமொழிகளை இலங்கையிலேருந்து தயாந்தினி இந்த பெயரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை பண்டத்திருப்பில் மன்னிக்கணும், பண்டத்திருப்பில் பரந்தனிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். அவர்களுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். பின்பதாக இப்பொழுது வளர்ந்தரும் வார்த்தையை சகோதரி ஜியா கனகரிடம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சகோதரி ஜியா கனகரிடத்தில் ஊழியங்களுக்காக அவருடைய கணவன் பாடல் ஊழியம் செய்கிறார். அவர்களுக்காக கனகரிடம் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெப வேலை முடிந்த பின்பதாக இலங்கை மனிதன் தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக வயதான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நோவாமா அங்கு ஹோமில் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பவளவம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் உலக நாட்டில் இருக்க யுத்த மேகம் குறையும்படியாக, மற்றும் இலங்கை இந்தியா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எந்தெந்த நாடுகளிலேருந்து இந்த ஒலிபரப்பை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த நாடுகள் தலைவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் நான் ஏதாவது ஜெபக்குறிப்பை விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் ஜெபியுங்க. நான் உங்களோட இணைந்திருக்கிறேன்.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து தேவனை நோக்கி ஒரு இருவர் மூவர் இந்த நாமத்திலே எங்கு கூட அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே கேட்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் மேடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருடத்திலே 6 மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்த 6 மாதங்களிலும் தேவ கரம் நன்மையாய் இருந்தபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் கர்த்தாவே இந்த வெள்ளமையின் அலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கர்த்தாவே இஸ்ராவுக்கு நீங்க சொன்னது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தது போல அந்த தேவனிடத்திலே கர்த்தாவே அவருடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரன் சகோதரி மேலே இருக்கும்படிக்காக கர்த்தாவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே அவர் மேல் அவர்கள் மேலே இருக்கும் படிக்காக அவனுடைய தயவுள்ள கரம் எஸ்திரா மீது இருந்ததினாலே கர்த்தாவே அவன் வேதங்களை ஆராய்ந்து படியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய ஜனங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடியதாயும் செய்தது போல இந்த நாட்களிலே இந்த ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய வார்த்தை கடந்து செல்லக்கூடியதாக இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விதமாய் ஊழியக்காரனின் சுகங்களை விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சைனஸ் ப்ராப்ளம்கள் கர்த்தாவே, அந்த தலையீடுகள் கர்த்தாவே, அந்த சளிகள் கர்த்தாவே, பிசாசு போடுகிற தந்திரங்கள் கர்த்தாவே, வெள்ளவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் அப்பா, இந்த முடக்க பாக்குற கிரியைகள் அப்பா, ஊழியங்களிலே சோர்வடைய பண்ண பாக்குற கிரியைகள், சரீரங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கடிந்த புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எழுந்திருக்கும்படிக்காக படுக்கையை விட்டு எழுந்து கொண்டிருக்கத்தக்க பலனப்பா. இந்த இரவு நல்ல நித்திரைகளை கட்டளையிடுங்க சுவாமி. ஓ அமைதியான நித்திரை உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் கத்தாவே. அப்படியான நித்திரையை கட்டளையிட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சகோதரனையும். பொறுப்படுங்க கத்தாவே. தௌலியங்கள் தடைபடக்கூடாது என்று ஆண்டவரே, ஆண்டவரே சரீரங்களிலே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் மாற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே ஆண்டவரே, எஸ்திரா கத்தருடைய ஆலயத்தை கட்ட போகும் போது கத்தாவே ஆண்டவரே கத்தாவை ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆண்டவரே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று சொன்னது போல கத்தாவே இந்த ராஜ்யத்தை கட்ட கத்தாவே நம்முடைய நாமத்தை உயர்த்த கரங்களை கொடுக்கிறவர்களும் எவர்களுடைய ஆவியை நீங்கள் எழுப்புகிறீர்களோ அவர்கள் எழும்பி வந்து கரங்களை கொடுக்கும்படி கத்தாவே இந்த தரிசனம் நிறைவேற கரங்களை கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே ஜனவங்களை ஏவி எழுப்பும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழிய தேவைகள் கத்தாவே, பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய விதமாய் நடத்துகிறீர், இன்னும் நடத்தும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படட்டும் கத்தாவே. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு தந்திரங்களை போடுகிறானோ ஆண்டவரே கத்தாவே நீங்க சொன்னீங்க கத்தாவே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் படிக்காக தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் தடைகளை உடைத்து முன்பாக செல்லும் படிக்காய் வாசல்கள் திறக்கப்படும் படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விதமாய் இன்றைய நிகழ்ச்சி திங்கக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே கத்தாவே பங்கு பற்றி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தங்களுடைய நேரங்களை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க கத்தாவே. சரீரங்களிலும் நல்ல பலங்களை கட்டளையிடுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி கத்தாவே ஆண்டவரே அப்படி கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை சொல்ல இந்த செய்திகளை கொடுத்து அநேகர் அதை கேட்டு அநேகர் கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை கடந்து வரக்கூடியதான ஒரு கிருபைகளை போடுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால கட்டங்களிலே என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அங்களை விட வாய்ஸ்வர் பிறக்கும் தேவைகளை அறிந்த தேவன் என்று சொன்னபடி நீங்கள் அதை நிறைவேற்றும் படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கைவல்யம் தேவிச்சுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாஸ்டரை உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இவர்களும் கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய நாமத்தை உயர்த்த குடும்பமாய் செய்கிற ஊழியங்களிலே கத்தாவே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேளையிலே கத்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல இவர்களுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், குடும்பங்களிலே உம்முடைய கரம், பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அப்பா. குடும்ப ஊழியங்கள் விரிவாகும்படிக்காக உம்முடைய சமூக நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல புதிதாக கத்தாவே இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த தயாந்தினி என்ற சகோதரி இலங்கையிலே இருந்து ஆண்டவரே வழிகளை திறக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் இந்த நாளிலும் ஐயா அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கத்தாவே இந்த வேத வாசனங்களை வாசித்து அநேக மனிதருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கத்தாவே, அந்த ஞான வார்த்தைகள் ஞானமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் அதை வாசிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இன்னும் நேரங்களை கூட்டி கொடுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யும் படிக்காய் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் ஆண்டவரே ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்தில் இருந்து வரும் என்று சொன்னது போல அப்படியாய் மௌனமாயிருக்காத காலங்களை உண்டு பண்ணி கொடுத்து கத்தாவே. இது ஆண்டவரே செயல்படும் காலம் என்று அந்த சகோதரி செயல்படத்தக்கதாய் கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொன்னது போல அந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் பரமதாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அமெரிக்காவிலே இருந்து கத்தாவே இந்த ஊழியங்களை செய்கிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வடது புறமும் இலது புறமும் புடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கத்தாவே, அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஐயா, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொள்ளுகிறவர்கள் ஆய்க்கத்தாவே. ஆண்டவரே அவருடைய செய்திகளை கேட்டு அக்கினிலிருந்து சிலராவது இழுத்து கொள்ளப்படும் படிக்கான ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த நாட்களிலே நீங்கள் போற்றிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கூட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே ஆண்டவரே கனடாவிலே டொரண்டோல இருக்கிற ஆண்டவரே சோரன் பாஸ்டர் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த சிலுவையை பற்றி கூறின அந்த சுவிசேஷ வாசல்கள் ஐயா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடட்டும் ஐயா. சிலுவை ஆண்டவரே கெட்டு போகிறவர்களுக்கு கத்தாவே அது நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே. அந்த உபதேசம் ஆண்டவரே வருமனே திரும்பி வராது என்று வாசித்தோமே அப்பா. இந்த மாரியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொல்வதை செய்யும் என்று சொன்னபடி இன்றைய நாளிலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் சந்தித்த தேவைகளை சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கும் தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்டு யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்திக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு தேவையாய் இருக்கிறதே என்று சொல்லி பரம தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவின் ஜோதிகளின் இடத்தில் இருந்து எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொன்னது போல அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை யாருக்கு ஜீவனாய் போனதோ அது ஜீவனாய் ஆண்டவரை பலன் கொடுக்கும்படிக்காக இந்த கொடுத்த செய்திகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல பாடல்கள் கத்தாவே பாடினவர்களும் ஆண்டவரை பாடல்களை கேட்டு அந்த ஒன்பது பேருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே தேவனுக்காய் எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே நீர் ஏவி எழுப்பினதின் படிக்கத்தாவே அந்த ஒன்பது ஜீவன்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் தாளந்துகளை பெருக்குங்க கத்தாவே, இன்னும் வாஞ்சைகளை போடுங்க, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் கொடுக்கட்டும் அப்பா. அது ஆண்டவரே கத்தாவே காரீங்க அவர்கள் வாழ்க்கையிலே ஆமண்டும் ஆமேனண்டும் அது செயல்படும்படிக்காக ஐயா அந்த ஒன்பது பேரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வளம் தரும் வார்த்தையை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயா கனரண்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க, விசேஷித்த விதமாய் சகோதரன் செய்கிற அந்த பாடல் ஊழியங்கள் கத்தாவே, அந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, அந்த மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அந்த தாளந்துகளை வர்ச்சிக்க பண்ணுங்க, இன்னும் பாடல்களை நிறைய எழுத, இன்னும் கவிதைகளை எழுத, அந்த வார்த்தைகள் சரளமாய் கடந்து வர, அந்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சங்கீதக்காரனை போல, தாவீதை போல கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சகோதரனுடைய வாயிலே எப்பொழுதும் அந்த துதி துதி துதி என்று அந்த பாடல்கள் மூலமாய் அந்த குடும்பம் மகிமைப்படுத்தும் படிக்காகவும், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது மகிமையாய் மாறும் படிக்காகவும், அந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா, அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்கும்படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. சகோதரியின் வளம் தரும் வார்த்தைகளை கொடுக்கிற வேலையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை கொடுங்க கத்தாவே. ஆவியானவர் வெளிப்படுத்துங்க கத்தாவே. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மீது வீசப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. அதே போல் இலங்கை மண்ணில் இருந்து வரப்போகிற அந்த சத்திய வசனம் என்று காலா காலங்களாய் கத்தாவே, என்னுடைய சிறு வயதிலேயே இருந்தே நான் காலை 7 மணியிலே இருந்ததை கேட்பேன் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் அது தொடர்ந்து கொண்டு போகிறபடினாலே அதற்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அவைகளை ஆசீர்வதிங்க. சிங்களம் இங்கிலீஷ் தமிழிலே போடப்படுகிற அந்த சத்திய வசனம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் கத்தாவே, வானொலி நிகழ்ச்சிகள் கத்தாவே, அது எங்கும் பரவி சென்று கத்தாவே அது பெருகும்படிக்காக அவர்கள் செய்கிற அந்த அனுதின மன்னா என்று சொல்லுகிற கத்தாவே, அந்த புத்தகங்களும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது விழுந்து கிரியை செய்யட்டும். அன்றாடம் அவைகள் அதை வாசித்து கத்தாவே, அதிலே பெருக அதிலே வளர அதை எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை எழுதுகிற ஒவ்வொரு அந்த ஜெபி ஆண்டவரை ஜெபி சௌரி ஜெபிக்காய் ஜெபி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா அது இன்னும் அவர்கள் எழுதி அந்த அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் அந்த ஊழியங்கள் பலகி பெருகத்தக்கதாய் கத்தர் கிருபைகளை போட வேண்டுமாய். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நீரியஸ் பெர்னாண்டோவை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. சிங்கள ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தேவக்கரம் அந்த அவர்களோடு கூட இருந்து சிறு பிள்ளைகளுக்கான ஊழியங்களை செய்கிறவர்களை பொறுப்படுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உலகம் பொல்லாதே கடந்து போகிறதப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் செய்கிற இவர்கள் அந்த சிறு வயதில் இருந்தே தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரும் படிக்காக கத்தாவே நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகெங்கும் கடந்து செல்லுகிற இந்த வானொலி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடட்டும் ஐயா. பொல்லாங்கன் கொண்டு போகாத படிக்கு கத்தாவே, பொல்லாங்கினால் வஞ்சிக்கப்படாத படிக்கு சுவாமி, சிறு வயதிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்கள் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் வாலிப சந்ததிக்காய் ஜெபிக்கிறோம். கைகளிலேயே பாவங்களை வைத்து கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர் ஹண்டியிலேயே எத்தனை பாவ காரியங்கள் கத்தாவே, இவைகளை விடுதலை படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி தேவனுக்கண்டு உருவாகட்டும் கத்தாவே. ஐயா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வீடுகளிலே எந்தெந்த ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய் தன் வாலிப பிள்ளைகளுக்காய் வாலிப பேர பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் ஐயா. தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை கத்தாவே. கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. உங்களுடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தூரமாய் போன கத்தாவே ஆண்டவரே, கட்ட குமாரனை போல இல்ல மனம் திரும்பினவர்களாய் திரும்பி வர உதவி செய்யுங்க கத்தாவே. உதாரித்தனமாய் வாழாத படிக்கு தகப்பனை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றி அமைத்து கொடுத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம், காசாக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, உக்ரைனுக்கு ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே, எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை சேதங்கள் கத்தாவே, எங்கும் பயம் பீதியாய் இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. மனித இனங்கள் துச்சமாய் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்றபடி இதை குறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே, நோவாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தா, ஆண்டவரே தாயாரை தனிமை வாட்டாதபடிக்கு, தனிமையானவர்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அனாதை இல்லை என்று சொன்னது போல, அநாதி தேவன் அடைக்கலம் என்று சொன்னது போல, அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வானொலி கேட்டு அவர்கள் அதிலே மகிமைப்பட, அதில் ஒரு சமாதானத்தை அடைய ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே ஒரு ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருக கிருபைகளை போட்டு நடத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜொபிக்கிறோம். பவளமம்மாக்காய் ஜொபிக்கிறோம், வயது சென்ற காலங்களிலும் புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த விருப்பமாய் கேட்கிற பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரப்பா. இன்னும் ஜெபிக்காத காரியங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த நாட்களிலே கத்தாவே, யார் யார் இந்த இடத்திலே கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள், என்னுடைய தேவையை என் தேவன் சந்திக்க மாட்டாரா, என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா, என் வியாதியை எடுத்து போட மாட்டார் என்று சொல்லி கத்தாவே, யார் யார் கத்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பமும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: நன்றி அம்மா, எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருந்தீர்கள். உண்மையிலே மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோரும் நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தை அநேக நாடுகளிலிருந்து நமது அன்பு உறவுகள் கேட்டிருப்பார்கள், உங்களோடு சேர்ந்து விண்ணப்பித்திருப்பார்கள். எல்லா ஜபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் எல்லா சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களை குடும்ப ஜபங்களில் உங்களை நினைவு கூறுகிறோம் சகோதரி.
1: நன்றி, நன்றி. இப்ப சிஸ்டரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
0: கேட்டுக்கிட்டிருக்காங்க.
1: தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து அவக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ.
1: God bless you.

நேரம் கலையத்திலே 3:33. இந்த ஜபத்தோடு, திறப்பின் வாசல் ஜபத்தோடு அருமையான சௌரி நலானி அவர்களோடு இணைந்து ஜபத்தை இணைந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களிலே உங்களுக்கும் ஜப குறிப்புகள் இருந்தால் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக ஜப ஊழியர்கள் ஜபிப்பார்கள். அடுத்து வருகிறது சத்திய வசனம், இலங்கை மண்ணிலிருந்து.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்தில் இருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியே